0: பேர் கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா.
1: நேரம் 5:31:55. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது அதிசய திருடன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 5 நாள் 22 தேதி, ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: இல்லற நெறியில் எல்லை மீறிய செயல்களை செய்தாலும் பரவாயில்லை. அடுத்தவனுடைய எல்லைக்கு உட்பட்ட புறன் மனைவியை விரும்பாமல் இருப்பதே நல்லது. குறள் எண் 150, அதிகாரம் புறனில் விளையாமை.
1: அரண் வரையாள் செய்யும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று.
0: இல்லற நெறியில் எல்லை மீறிய செயல்களை செய்தாலும் பரவாயில்லை. அடுத்தவனுடைய எல்லைக்கு உட்பட்ட பிறன் மனைவியை விரும்பாமல் இருப்பதே நல்லது. குறள் எண் 150, அதிகாரம் பிறனில் விளையாமை.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. வறட்சி நிவாரணம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக்க அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 6:04 ஆயிட்டுருக்கு. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று

காலை 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளம்பெறும். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். 7 தொழில் தொடங்குவோம் முறை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நேர்களே, இன்று காலை 8:02 கேட்கலாம் வழக்கு என்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி கேட்கலாம். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் வளம்பெறும். 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா, இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எங்கள் கூட பகிர்ந்துக்க வேண்டிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க வேண்டிய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 இந்த எண்ணுக்கும் 256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நேர்களே, இன்று காலை 10:02 கேட்கலாம். PWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகள் கேட்கலாம். 10:12 வலம்பெறும் உங்களுடைய விருப்ப பாடல்களோட மனம் விரும்புதே நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று வலம்பெற இருக்கக்கூடிய தலைப்பு கன்ஹா தேசிய பூங்கா பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி தொடர்ந்து திரை இசை கேட்க போகிறீங்க. நேர்களே, அடுத்ததாக 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள் உங்களுக்காக வளம்பெறும். அதே போல் மதியம் 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இன்றைக்கி தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை இந்த தலைப்பில் பகிர்ந்துக்க போகிறீங்க அப்படின்னா கோபத்தால் இழந்த வாய்ப்பை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. இன்றைக்கி 1 நலம் தனா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இன்று குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 நலந்தன நிகழ்ச்சியில் கேட்கலாம் கணையம் பாதுகாப்பு முறைகள் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.

நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விளம்பரம் குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சிக்கு நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை குறுஞ்செய்தி வாயிலாகவும் குரல் பதிவு வாயிலாகவும் நீங்கள் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443364794. இந்த எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பேர், உங்களுடைய பெயர், ஊர், இது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணியோ இல்லட்டா வாய்ஸ் நோட்டாவோ எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம். 3-2 திரையறிவி நிகழ்ச்சி விளம்பரம், மாலை 4-2 பொதிகை தும்பி கேட்கலாம், 5-2 ஞாபகம் விருதே. ஆறு-2 பக்தி மாலை விளம்பரம், 6:30 சேவை செய்திகள் கேட்கலாம், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் விளம்பரம், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம், 7:30 ஆசை அஞ்சல். நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கடிதம் வழியாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த பாடல்கள் இன்றைக்கி விளம்பரம் இருக்குது. 8:05 இளங்காற்று, 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல், சிலப்பதிகாரம் கூறும் பெண்ணிய மற்றும் அறநெறிகள் குறித்த தகவல்கள் தான் விளம்பரம் இருக்குது. 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
2: மானம் என்பது மாந்த பிறப்பிற்குரிய மாண்புகளில் ஒன்றான தன்மதிப்பாகும். அது ஒருபோதும் தன் நிலைமையிலிருந்து தாழாமையும் தெய்வகதியால் தாழ்வு வந்தபோது வாழாமையுமாகும். எந்நிலையிலும் தளராத மனத்தின்மை உடைமையால் மானம் பேராண்மை என்றும் பேசப்படும். இதனை திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார். மேலும் நாலடியாரில் வரும் கருத்தும் மானத்தை சிறப்பித்து கூறும். எரிமண்டி காணத்தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் என்பன அவ்வரிகள். சங்ககாலத்து சேரவேந்தருள் சேரமான் கணைக்கால் இரும்பொறை மிக்க போர்வன்மையும் பெரும்படையும் பெருமையும் உடையவன். இரும்பொறையின் காலத்தில் சோழ நாட்டில் சோழன் செங்கனான் ஆட்சி புரிந்தான். கால ஓட்டத்தில் சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் எவ்வகையிலோ பகைமை உண்டாகிவிட்டது. செங்கனான் பெரும்படை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கடுமலம் என்னும் ஊரை வளைத்து கொண்டு போர் செய்தான். கணைக்கால் இரும்பொறையும் சளைக்காமல் போர் செய்தான். ஒத்த வீரமுடைய இருவர் போரிட்டால் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. இறுதியில் போர்ப்புறத்திலே செங்கனான் இரும்பொறையை வென்று கைப்பற்றி கால் விளங்கிட்டு கொண்டு வந்து குடவாயிற்கோட்டத்தில் சிறையில் அடைத்தான். சேரநாட்டில் வாழ்ந்த பொய்கையார் என்ற நல்லிசைப்புலவர் சேரமான்பால் பேரன்புடையவர். இரும்புறையை திரளரும் தானே புறையன் என்று சிறப்பித்து பாடியவர். சேரமான் சோழன் செங்கனானுக்கு தோற்று குடவாயிற்கோட்டத்தில் சிறைப்பட்டுள்ளான் என்ற செய்தி அறிந்து மிகவும் துன்பப்பட்டார். சேரமான் என்னாவானோ என்று அஞ்சி விரைந்து சோழ நாடு அடைந்து மன்னன் செங்கனானைக் கண்டார். புலவர் பொய்கையாரின் புகழை அறிந்திருந்த மன்னன் சிறப்பாக அவரை வரவேற்று மகிழ்ந்தான். புலவர் களவழி 40 என்ற நூலை இயற்றியிருந்ததை சோழனிடம் வழங்கினார். சோழன் பொன்னும் பொருளும் தர முயன்றபோது இத்தகைய பரிசில் வேண்டி நான் வரவில்லை. சேர நாட்டில் அரசுக்காவல் இல்லாமல் துன்பப்படும் மக்களுக்காக சேரநாட்டு வேந்தன் கணைக்கால் இரும்புறையை பெறுதலைக் காட்டிலும் யான் எதுவும் விரும்பவில்லை. ஆதலின் அவனையே எனக்கு தருக என்றார். அவரது ஆழமான அன்பினைக் கண்டு வியந்து அவ்வாறே ஆகட்டும் என்று சேரமானை சிறைவீடு செய்ய ஆணை பிறப்பித்தான். செங்கனானது சிறைவீட்டு ஆணை உறையூரிலிருந்து குடவாயிற்கோட்டம் சென்று சேருமுன் அங்கே வேறொன்று நிகழ்ந்துவிட்டது. சிறையிலிருந்த சேரமான் சிறைக்காவலர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் தரக் கோரினான். அவர்களோ சேரனது வேண்டுகோளை மதிக்காமல் காலந்தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர். அந்த நீரை அருந்தாமல் கையில் வைத்து கொண்டே இருந்தான் சேரன். அவர்களது செயல் சேரனுக்கு பெருந்துன்பம் விளைத்தது. அவனது மனம் பற்பல எண்ணி சுழன்றது. வீரமும் மானமும் வீறு கொண்டு எழுந்தன. ஓர் ஓலை நறுக்கெடுத்து குழபிறப்பினும் உந்தடி பிறப்பினும் என்று தொடங்கி இன்முறோ இவ்வுலகத்தானே என்ற பாட்டை எழுதி முடித்தான். மன்னர்குடியிலே குழந்தை இறந்து பிறந்தாலும் அவற்றை வாளால் கீறியே புதைப்பர். பகைவரது வாளால் சாவாது போயினேன் என்றும் சங்கிலியால் நாய் போல கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இட்டனரே என்றும் சிறைக்காவலர் உதவியால் காலந்தாழ்த்து வந்த தண்ணீரை இறந்து உண்ணமாட்டேன் என்றும் மன வலிமையின்றி வேட்கை தாளாது என்னைப் போல தாமே இறந்து உண்பவரையும் இவ்வுலகில் அரசரெனப் போற்றிக் கொள்வார்களோ என்பது அப்பாடலின் கருத்து. சேரமான் அரசர்களுக்கு மானத்தின் மிக்க அரணும் பொருளும் இன்பமும் இல்லை.

0: என்று கூறி கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருக, உடல் ஒருபால் நடுங்கித் துடிக்க, அவன் உயிரும் அவன் உடலை விட்டு நீங்கி எங்கோ ஒளிந்து போயிற்று. சிறிது நேரத்தில் புலவர் பொய்கையாரும் அதிகாரிகளும் வந்து பார்க்க, சேரமான் உயிர் நீங்கிய நிலையில் உறங்குவது போல கிடந்தான். சேரமானின் பாடலையும் அவனது உடலையும் கண்ட பொய்கையார், மானம் போற்றிய மன்னனே என்று பீறிட்டு அழுதார். அவன் பாடலை எதிர்காலம் அறிய பாதுகாத்து வைத்தார். சேரமான் புகழ் ஓங்குக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள். துன்பங்களை கடக்கும் தைரியத்தை இறை நம்பிக்கை தருமாம். ஒவ்வொரு சவாலுக்கு பின்னாலும் ஒரு நன்மை ஒளிந்திருக்குமாம். துணிச்சலோடு செயல்பட்டு இன்றைய நாளை வெல்ல வேண்டுமாம்.

நேரம் 6:22 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அமைதியான வார்த்தைகள் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாம். இன்று நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் அன்பை பரப்ப வேண்டுமாம். இனிய சொற்களால் இன்றைய நாளை அழகாக்குங்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இணைந்தால் அற்புதம் நிகழுமாம். உங்களால் முடியும் என்று உங்களை முழுமையாக நம்ப வேண்டுமாம். இன்றைய விடியல் உங்களுக்காக வெற்றியை தர காத்திருக்கிறதாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வெளியே தேடுவது கிடையாதாம், மனதிற்குள் உணர்ந்த ஒரு விஷயமாம், இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதே உண்மையான ஆனந்தமாம். இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஒரு விலைமதிப்பற்ற பரிசாம். நேரத்தை பயனுள்ள நற்செயல்களுக்காக பயன்படுத்த வேண்டுமாம்.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவுற்றது இன்றைய வணக்கப்பூக்கள். நேரம் 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தமிழ்நாட்டில் தேங்காய் ஒரு முக்கியமான நிரந்தர வருமான பயிராக விளங்குகிறது. இந்த பயிர் நல்ல பராமரிப்பு மற்றும் சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை பெற்றால் மட்டுமே அதிக மகசூலை வழங்கும். பொதுவாக நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதுண்டு. ஆனால் மிகச்சிறிய அளவில் தேவைப்படும் சிறு நுண்ணூட்டச்சத்துக்கள் கூட தாவர வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்று போரான் ஆகும். போரான் தாவரங்களில் செல் சுவர் உருவாக்கம், புதிய திசுக்கள் வளர்ச்சி, மலர்ச்சி மற்றும் காய்த்திறன் போன்ற முக்கிய செயல்பாடுகளில் பங்கு வகிக்கிறது. மண்ணில் போரான் அளவு குறைந்தால் தென்னை மரத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் குறையும். எனவே போரான் குறைபாட்டை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சரியான முறையில் கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். தென்னையில் போரான் குறைபாட்டினால் இளம் இலைகள் சுருங்கி மடங்கிய வடிவத்தில் காணப்படும். இலை தண்டுகளின் முனைகள் குறுமையாக வளைந்து காணப்படும். இலைகள் சுருண்டு மற்றும் சுருக்கம் ஏற்பட்டது போல தோன்றும். மலர் தொகுப்புகள் சரியாக உருவாகாது. காய்கள் உருவாகும் போது நெக்ரோசிஸ் போன்ற உலர்ச்சி அறிகுறிகள் தோன்றலாம். சிறிய காய்கள் வளராமல் உதிர்ந்துவிடும். சில நேரங்களில் காய்களின் வடிவம் சீரற்றதாக இருக்கும். இந்த அறிகுறிகள் நீண்ட காலம் தொடர்ந்தால் தேங்காய் மரத்தின் உற்பத்தி திறன் கணிசமாக குறையும். போரான் குறைபாட்டை செய்ய பொதுவாக போராக்ஸ் போன்ற ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் சில நேரங்களில் இயற்கையான முறைகள் அதிக பயனளிக்கக்கூடும். தமிழகத்தின் பல பகுதிகளில் இயற்கையாக வளரும் ஒரு பொதுவான செடி எருக்கு ஆகும். எருக்கு செடியை பச்சை இலை உரமாக பயன்படுத்துவது போரான் குறைபாட்டை கட்டுப்படுத்த உதவும் ஒரு பயனுள்ள முறையாக கருதப்படுகிறது. எருக்கு இலைகள் மற்றும் தண்டுகள் மண்ணில் புதைக்கப்பட்ட பின் அவை மெதுவாக அழுகி கரிமப் பொருளாக மாறுகின்றன. இந்த செயல்முறை போது மண்ணுக்கு தேவையான கரிம கார்பன் கிடைக்கிறது. மண்ணில் இருக்கும் போரான் அளவு மீண்டும் நிரப்பப்படுகிறது. மண்ணின் வளமும் உயிரியல் செயல்பாடுகளும் மேம்படுகின்றன. இதனால் தேங்காய் மரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து போரான் குறைபாடு குறைகிறது. ஆரோக்கியமான எருக்கு செடிகளிலிருந்து பச்சை இலைகளை சேகரிக்க வேண்டும். தேங்காய் மரத்தை சுற்றிலும் சுமார் 1 முதல் 2 மீட்டர் தூரத்தில் ஒரு வளையமாக பள்ளம் தோண்ட வேண்டும். அந்த பள்ளத்தில் 5 முதல் 10 கிலோ எருக்கு இலைகளை போட வேண்டும். அதன் மேல் மண்ணை மூடி சிறிது நீர் ஊற்ற வேண்டும். சில வாரங்களில் இலைகள் அழுகி மண்ணில் கரிமப் பொருளாக மாறி ஊட்டச்சத்துக்களை வெளியிடும். சிறு நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் விவசாய உற்பத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. குறிப்பாக தென்னை மரங்களில் போரான் குறைபாடு ஏற்பட்டால் வளர்ச்சியும் மகசூலும் பாதிக்கப்படும். எனவே விவசாயிகள் இயற்கை வளங்களை பயன்படுத்தி மண்ணின் ஊட்டச்சத்து மேலாண்மையை மேம்படுத்தினால் குறைந்த செலவில் நல்ல மகசூலை பெற முடியும். இது நிலைத்திருக்கும் விவசாயத்திற்கு ஒரு சிறந்த வழிமுறையாகவும் அமையும். விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதைகளில் பிறரக கலப்பு இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு விதைப்பதன் மூலம் பயிர்கள் சீரான வளர்ச்சி அடைந்து ஒரே நேரத்தில் முதிர்ச்சி பருவத்தை அடைகின்றன. இதனால் அறுவடை எளிதாகிறது. தரமான விதை உற்பத்தியில் வயலில் கலவன்களை உரிய நேரத்தில் உரிய முறையில் நீக்கினால் மட்டும் விதை தரத்தை பேணி காக்க முடியும். சான்று பெற்ற விதைகளை அரசு அங்கீகாரம் பெற்ற விற்பனை நிலையங்களிலிருந்து மட்டுமே வாங்கி பயன்படுத்த வேண்டும். அதிக அளவில் நெல் விதை வாங்கும்போது அனைத்து மூட்டைகளும் ஒரே ரகமாக உள்ள

0: வா என கவனித்து வாங்க வேண்டும். ஒவ்வொரு ரகத்தையும் தனித்தனியே அறுவடை செய்து கதிரடித்து மற்றும் காய வைக்க வேண்டும். களத்தை நன்கு சுத்தம் செய்த பின்னரே நெல் விதைகளை உலர வைக்க வேண்டும். நன்கு காய வைத்த விதைகளை புதிய கோணிப்பைகளில் மட்டுமே சேமித்து வைக்க வேண்டும். மேலும் ரகவாரியாக தனி அறையில் சேமிக்க வேண்டும். இவ்வாறு கடைபிடிப்பதால் நெல் விதைகளில் கலவன்கள் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளலாம். பயறு வகை பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த டைமிதோயேட் 30 EC என்ற மருந்தை 1 கிலோ விதைக்கு 5 மில்லிலிட்டர் அல்லது இமிட்டாக்ளோபிரிட் 600 FS 1 கிலோ விதைக்கு 5 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். வேப்பெண்ணெய் 3%, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லிலிட்டர் என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை சாறு 5% இருமுறை தெளிக்க வேண்டும். வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தான அசடிராக்டின் 0.03% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லிலிட்டர் என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு இமிட்டாக்ளோபிரிட் 17.8 SL 50 மில்லிலிட்டர், டைமிதோயேட் 30 EC 200 மில்லிலிட்டர், தயோமீதாக்சம் 25 WG 50 கிராம், இமாமெக்டின் பென்சோயேட் 5 SG 100 கிராம். இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 77 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 64 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 66% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேரம் 6:55. நேயர்களை இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்துமேனகா. தென்காசி மாவட்டம் மாரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சூழல் காப்பது சுகம். சுத்தமான வாழ்வை நமக்கு தரும் மரங்கள் நட்டால் மழை ஒளியும், மக்கள் வாழ்வு மகிழ்ச்சி கொளியும், விலங்குகள் காட்டின் காவலர், சூழல் காப்பது சுகம், வாழ்வின் நலனை காக்கும் தோழர்கள், பறவைகள் பாடுமினிய ராகம், பசுமை பூமியின் அழகிய ஓவியம், சூழல் காப்பது சுகம், மலர்களை மகரந்தம் சேர்க்கும், சிறு பூச்சிகளுக்கு பயன் தருமே, இயற்கை வாழ்வை வளம் சேர்க்குமே, நதிகளை காப்போம், நீரை சேமிப்போம், சூழலை காப்பது சுகம், நாளைய தலைமுறையை வாழ வைப்போம், புகையை குறைத்து பசுமையை வளர்ப்போம், பூமி தாயின் புன்னகை காப்போம், ஒவ்வொரு மரமும் உயிரின் மூச்சு, சூழலை காப்பது சுகம். நன்றி, வணக்கம்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என் பெயர் முத்துமேனகா.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.
3: வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே, நண்பர்களே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒரு தனி மனிதனின் முயற்சியால் மட்டும் முழுமையாக சாத்தியமாகாது. சுற்றுச்சூழல் என்றால் நம்மை சுற்றியுள்ள காற்று, நீர், மண், மரங்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. அவற்றின் முக்கியத்துவத்தையும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் மக்கள் புரிந்து கொள்வதே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. உதாரணமாக, தண்ணீரை ஏன் சேமிக்க வேண்டும், மரங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும், பிளாஸ்டிக்கை ஏன் குறைக்க வேண்டும், குப்பைகளை ஏன் பிரித்து சேகரிக்க வேண்டும், வன விலங்குகளை ஏன் பாதுகாக்க வேண்டும், இவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் விழிப்புணர்வின் ஒரு பகுதியாகும். ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் சேர்ந்து ஒரு குளத்தை சுத்தம் செய்வது, ஒரு தெருவில் உள்ள மக்கள் சேர்ந்து மரக்கன்றுகளை நடுவது, ஒரு குடியிருப்பில் உள்ளவர்கள் குப்பைகளை வகைப்படுத்தி சேகரிப்பது, ஒரு பள்ளியில் மாணவர்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு குறைப்பது, இவை அனைத்தும் சமூக பங்கேற்பின் சிறந்த உதாரணங்கள். நண்பர்களே, ஒரு வீட்டில் தண்ணீரை சேமிப்பது நல்ல விஷயம். ஆனால் ஒரு முழு தெருவே தண்ணீரை சேமித்தால், ஒரு கிராமமே மழைநீரை சேகரித்தால், அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீர் என்பது அனைவருக்கும் பொதுவான வளம். அதை பாதுகாப்பதும் அனைவரின் பொறுப்பு. ஒருவர் ஒரு மரம் நடுவது நல்ல செயல். ஆனால் ஒரு பள்ளி 100 மரங்களை நடுவது, ஒரு கிராமம் 1000 கணக்கான மரங்களை பாதுகாப்பது, அது ஒரு பசுமை புரட்சி. அதனால் ஒரு சமூகமே இணைந்து மரங்களை பாதுகாத்தால் அந்த முயற்சி நீண்ட காலம் பயன் தரும். நண்பர்களே, குப்பை என்பது இன்று ஒவ்வொரு நகரமும் கிராமமும் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் இதற்கான தீர்வு நம்மிடமே உள்ளது. ஒரு பகுதியில் மக்கள் சேர்ந்து ஈரக்கழிவு, உலர்கழிவு, மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் என குப்பைகளை பிரித்தால் கழிவு மேலாண்மை மிகவும் எளிதாகும். உணவு கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், குப்பைகளை நீர்நிலைகளில் வீசுவதை தடுக்கலாம். சுத்தமான சுற்றுப்புறம் என்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு. நண்பர்களே, என் வீடு என் பொறுப்பு, என் தெரு என் பொறுப்பு, என் ஊர் என் பொறுப்பு, என் பூமி நம் அனைவரின் பொறுப்பு. அன்பான நேயர்களே, ஒருவர் மட்டும் முயற்சி செய்தால் அது ஒரு நல்ல செயல். ஆனால் 1000 பேர் ஒன்றாக முயற்சி செய்தால் அது ஒரு இயக்கமாக மாறும். அந்த இயக்கம்தான் நமது பூமியை பாதுகாக்கும். விழிப்புணர்வு நம்மிடமிருந்து தொடங்கட்டும். என்வாய்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். நமது பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அடுத்த தலைமுறைக்கும் சொந்தமானது. நமது சமூகத்திலிருந்து உருவாகட்டும் பசுமையான எதிர்காலம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.

0: நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். 7 மணி ஆயிட்டு இருக்குது. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்காகவும் தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நேரலை நிகழ்ச்சியோடு தான் தொழில் தொடங்கும் நிகழ்ச்சி. தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ள ஆலோசனைகள், அனுபவங்கள் மற்றும் வெற்றிக்கான வழிமுறைகளை தொடர்ந்து நமக்காக வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க. தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள், ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களோடு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தினமும் காலையில் 7 மணிக்கு விளம் வந்துட்டே இருக்குது. வாங்க, இன்னைக்கு என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: இன்று 2-வீலர், 3-வீலர் கார்கள் போன்றவற்றுக்கும் இதர சிறிய வாகனங்களுக்கும் டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடித்து கொடுக்கும் தொழில் நல்லதொரு தொழிலாகும். பெரிய ஒர்க் ஷாப் வைத்து தான் இதை செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. காரணம், டிங்கரிங் செய்வதற்கு சாதாரண வெல்டிங் இயந்திரங்கள் போதும். அதே நேரத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தான் இடம் தேவை. எனவே தான் 2-வீலர், 3-வீலர் கார்களோடு நிறுத்தி கொள்வது நல்லது. பெரிய லாரிகள், பஸ்கள் என்றால் இடத்தை முழுவதும் அடைத்துவிடும். அதற்கென்று நகரின் வெளிப்பகுதிகளிலே பெரிய இடங்களிலே வைத்து அதற்கு பெயிண்ட் அடிப்பார்கள். அல்லது நாமக்கல், திருச்செங்கோடு, சேலம் போன்ற பகுதிகளிலே சென்று லாரிகள், பஸ்ஸுகளுக்கு பெயிண்ட் அடித்து வருவார்கள். நம்முடைய பகுதிகளிலே இப்போது 2-வீலர்களும் சரி, ஆட்டோக்களும் சரி, தள்ளுவண்டிகள், சின்னஞ்சிறு வாகன குட்ஸ் ஆட்டோக்கள், அதை வாகன பதிவு பெற்றிருக்கும், ஆட்டோக்களாக இருக்காது. முன்னால் தான் ஒருவர் அமர வேண்டும், பின்னால் பல்வேறு பொருட்களை ஏற்றக்கூடிய வண்டிகள் சிறிய சைஸிலிருந்து ஒரு சிறிய வேன் அளவுக்கு வந்துவிட்டன. இப்படிப்பட்ட வண்டிகளை மட்டும் டிங்கரிங் என்றால், பழைய வண்டிகள் தண்ணீர் பட்டு, மழை பட்டு, சாக்கடை தண்ணீர், தெருவில் உள்ள அசுத்தங்கள் பட்டு துருப்பிடித்து விடும் விரைவிலேயே. அவை துருப்பிடிப்பது மட்டுமல்ல, அந்த தகரம் உதிர்ந்து ஆங்காங்கே தண்ணீர் வடியக்கூடிய அளவுக்கு ஓட்டையாகிவிடும். இவை வண்டிகள் போகும்போது ஆடி ஆடி வண்டி முழுவதும் பெரிய சத்தம் கேட்கின்ற நிலைமை உருவாகிவிடும். எனவேதான் 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எஃப்சி செய்யும்போது கம்ப்ளீட்டாக இந்த துருப்பிடித்த இடங்களை எல்லாம் வேறு தகரங்களை வைத்து அழகாக வெல்டிங் செய்து தேய்த்து, வெல்டிங் செய்ததே தெரியாத அளவுக்கு லப்பம் வைத்து பூசி, முதலில் சாதாரண மட்டி பெயிண்ட் என்று சொல்வார்கள், ப்ரௌன் கலரில் இருக்கும், அதை அடித்து அதன் மீது வாடிக்கையாளர்கள் என்ன கலர் விரும்புகிறார்களோ அதை, அதற்குரிய கருவிகள் இருக்கின்றன. அதாவது ஒரு சிறிய கம்ப்ரஸர் வேண்டும், அதிலிருந்து இந்த பெயிண்ட் இந்த மிஷினுக்கு வந்து சேரும். அப்போது அதை அடிப்பதற்கு ஒரு சின்னஞ்சிறு கருவி இருக்கிறது, அதை கொண்டு அந்த என்ன கலர் வேணுமோ அதை அடிப்பார்கள். அவற்றின் விலை மிக குறைவு தான். எனவே ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், அதை கொண்டு சின்ன வெல்டிங் ஜாமான்கள், இந்த பெயிண்ட் எடுப்பதற்குரிய சிறிய கருவிகளை வாங்கி திறமையின் அடிப்படையில் தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி எந்தெந்த வண்டிக்கு எப்படி நெளிவு சுழிவுகள் இருக்கும், எந்தெந்த வண்டிகள் எந்த இடத்துல திக்கான இரும்பு போட்டிருப்பார்கள், எந்த இடத்துல சாதாரண இரும்பு போட்டிருப்பார்கள், வெயிட் தாங்கக்கூடிய இடங்களிலே எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டால் போதும். குறைந்தபட்சம் ஒரு வாகன மெக்கானிக் அல்லது பெயிண்டர் அல்லது டிங்கர் செய்யும் தொழில் அல்லது எலக்ட்ரீசியன் போன்ற இந்த வாகனங்களை பற்றிய படிப்பை ஐடிஐலே 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், மோட்டார் மெக்கானிக் வந்துவிட்டது, வெல்டர் வந்துவிட்டது, ஹை குவாலிட்டியான வெல்டிங் இயந்திரங்களை கையாளக்கூடிய அளவுக்கு 2 ஆண்டு படிப்பு வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு படிப்பை படித்து கொண்டு 1-2 பேருக்கு வேலை கொடுத்து அரசு வங்கி கடன் பெற்று இந்த தொழிலை தொடங்கலாம். இப்படி சின்னஞ்சிறு அளவிலே தொடங்கியவர்கள்தான் இன்று பெரிய ஒர்க் ஷாப் வைத்து பெரிய வாகனங்களுக்கு பெயிண்ட்டும் ரிப்பேரும், ரிப்பேரிங் சர்வீஸையும், அவ்வப்போது வருகிறவர்களுக்கு வாட்டர் சர்வீஸும் செய்து பல லட்சங்களை மாதந்தோறும் ஈட்டி வருகிறார்கள். வெளியே இருந்து பார்ப்பதற்கு ஏதோ வண்டிகளை கழுவி துடைக்கின்ற தொழிலாக தோன்றும். மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான தொழில் சர்வீசிங் செய்வது, இதுபோல் டிங்கரிங் செய்வது.

பெயிண்டிங் அடித்துக் கொடுப்பது நல்ல. சில தொழில்கள் குறைந்த முதலீட்டிலேயே பெரிய அளவில் வளர்ந்துவிடும், சில தொழில்கள் முதலிலேயே அதிக முதலீடு போட வேண்டி வரும். அப்படிப்பட்ட சிறிய முதலீடு போட்டு தொடங்குகிற தொழில் தான் இது. கொஞ்ச நாளைக்கு பிறகு பெரிய வாகனங்களுக்கு சர்வீஸ் செய்கிற வாகனங்களை தூக்கி நிறுத்தி அடிப்பகுதியெல்லாம் தண்ணீர் அடித்து சுத்தம் செய்து அதிலே பெயிண்ட் அடித்து கொடுக்கக்கூடிய தொழில் அளவுக்கு வளர்ந்து விடலாம். சிலர் இதற்கும் மேல் போய் சின்ன வாகன உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடையையே தொடங்கி விடுவார்கள், சிலர் டயர்கள் விற்க தொடங்குவார்கள். இப்படி எனக்கு தெரிய விழுப்புரம் நகரிலே சுய வேலை வாய்ப்பு திட்ட கடனுதவி 1 லட்சம் ரூபாய் பெற்று தொடங்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு சர்வீஸ் மிக பெரிய அளவிலே வளர்ந்து விட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு ஊரிலே இந்த ரிப்பேரிங் சர்வீஸிங் 2-வீலர் மற்றும் 3 மாதத்திலே படிக்கின்ற கல்லூரி மாணவிகள் படித்தார்கள். அப்போதைய அரசு அவர்களுக்கு கடன் கொடுத்தது. நாம் டிகிரி படித்திருக்கிறோம், எம்ஏ எம்எஸ்சி படித்திருக்கிறோம் என்று இல்லாமல் அனைவரும், ஒரு சிலர் தவிர எல்லோரும் தொழில் தொடங்கினார்கள். சின்ன சர்வீஸ் யூனிட் ஆரம்பித்து இன்று பெரிய டயர்கள் வாங்கி விற்கக்கூடிய தொழிலும் அல்லது பெரிய பல்வேறு வகையான அனைத்து வகை வாகனங்களுக்கும் உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய தொழிலும் வைத்து பெரிய அளவில் விருத்தி அடைந்திருக்கிறார்கள். எனவே ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, அருமையான துறை. காரணம், ஏராளமான வாகனங்கள் விற்றுக்கொண்டே இருக்கின்றன. சிறப்பான தொழிலாக இது இருக்கிறது. எந்த ஊரிலும் வாகனங்கள் இல்லாத ஊர் இல்லை. பல ஊர்களிலே இதற்குரிய மெக்கானிக்குகளோ டிங்கரிங் பெயிண்டிங் செய்வர்களோ இல்லை. 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் சென்று தான் செய்ய வேண்டிய நிலைமை. எனவே எந்த நகரத்திலும் இந்த தொழில் போட்டாலும் மிக லாபம் பார்க்க முடியும். அதிக முதலீடும் இல்லை. 4-5 பேர்களுக்கு வேலை கொடுக்கலாம். இரவு பகல் நடக்கக்கூடிய அருமையான தொழில். இதை உங்கள் பகுதியிலே தொடங்கி முன்னேறுங்கள்.

தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் பயனுள்ள தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிகிட்டே இருக்குது. வேலை தேடுறவங்களா இருக்காமல் வேலை வழங்குறவங்களா உயரணும். கனவுகளை மட்டும் நம்ம வந்து கண்டுகிட்டே இருக்காமல் அதை சாதனைகளாக நம்ம மாற்றணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. நேர்கள் அடுத்ததாக கேட்க போறீங்க தமிழே அமுதை நிகழ்ச்சி. இனிமையும் செழுமையும் பெருமையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தான் தமிழே அமுதே. தமிழோட தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை, வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்க வர்றாங்க.
1: வணக்கம். திருவருள் லத்தீப், கல்லடைக்குறிச்சி. இன்று திருக்குறளில் ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தை பார்க்கலாம். ஒப்புரவு அறிதல் என்பது கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவி செய்வது. அதாவது கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறிமாட்டு எண்ணாற்றோம் கொள்ளோம் உலகு என்பது குறள். இதற்கு இணையாக ஒரு வரலாற்றில் நடந்த, இலக்கியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். பண்டைய தமிழ்நாட்டிலே வாழ்ந்த குறுநில மன்னர்களில் தோட்டி என்ற மலைநாட்டை ஆண்டவர் நள்ளி ஆவார். ஒரு நாள் மன்னர் நள்ளி வேட்டைக்கு சென்றார். அவர் வேட்டைக்கு சென்று திரும்பும்போது ஒரு பெரிய மரத்தடியிலேயே ஒரு புலவர் மிகவும் பசியோடு வாடி மெலிந்த உடலுடன் இருப்பதை பார்த்தார். உடனே தன்னிடமிருந்த ருசியான உணவுகளை அவருக்கு தந்தார். புலவரே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்றார். மன்னன் நள்ளியை காண என்றார் புலவர். மன்னன் நள்ளியை காண என்று புலவர் சொன்னதும் மன்னரை கண்டால் நிறைய பரிசு தருவார், இருந்தாலும் உங்கள் வறுமைக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவர் கழுத்திலே இருந்த முத்துமாலையை பரிசாக கொடுத்தார். புலவர்

0: வியப்பாய் இருந்தது. பின்னர் தனது கையில் இருந்த ரத்தின கடகத்தையும் கழற்றி அதனையும் புலவருக்கு தந்தார். புலவருக்கு இந்நிகழ்வு ஒரு கனவு போல் இருந்தது. புலவர் வேடர் உருவில் இருந்த மன்னரை பார்த்து, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு மன்னர் ஏதும் சொல்லாமல் விடைபெற்றார். புலவருக்கு கிடைத்த பரிசுகளின் மதிப்பு நிறைய இருந்ததால் மன்னரை காணாமலேயே ஊருக்கு திரும்பினார். மன்னர் கோட்டைக்கு சென்றதும் அப்புலவரின் வீட்டிற்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பினார். அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, காட்டில் அவர் சந்தித்தது வள்ளல் நள்ளி மன்னர் என்று. அகம் மகிழ்ந்து அவருக்காக பாடல் பாடினார். என்னாடோ என நாடும் சொல்லான், என்னாடோ என நாடும் சொல்லான், யாரீரோ என பேரும் சொல்லான், யாரீரோ என பேரும் சொல்லான் என்ற வரிகள்தாம் வன்பரணர் நள்ளிக்காக பாடியது. தன்னிடமிருப்பவற்றை எல்லாம் உதவியாக பிறருக்கு கொடுக்கும்போது அவரால் மீண்டும் அந்த உதவிக்கு எந்தவித கைமாறும் செய்யாத அளவுக்கு உயர்ந்து கொடுத்தவர் நள்ளி. நமக்கெல்லாம் மழையாய் பொழிகின்ற மேகங்களுக்கு நாம் எவ்வாறு பதில் உதவி செய்ய முடியாதோ அதுபோல்தான் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு என்று வள்ளுவர் சொல்கின்றார். எதிர்பார்த்த உதவி செய்தால் மடமை, எதிர்பாராமல் உதவி செய்தால் மகிமை. அதாவது கைமாறு வேண்டா என்பதில் கைமாறு பதில் உதவி, வேண்டா எதிர்பார்க்காமல், கடப்பாடு கடமை, மாறி மலை மாட்டு அகன்று, ஆற்றும் கொல் பதிலுக்கு செய்ய முடியும் உலகு உலகம். அதாவது மழை எவ்வாறு பிரதிபலன் எதிர்பாராமல் பொழுகிறதோ அதேபோல கைமாறு கருதாமல் உதவி செய்யும் சான்றோர்களின் கடமைக்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்புகிறது. பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கு உதவி செய்வதே மிகச்சிறந்த மற்றும் உயர்ந்த பண்பாகும். சுருக்கமாக சொன்னால், கைமாறு கருதி மழை பொழிவதில்லை. அந்த மலையை போன்றவர்கள் கைமாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்லர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே. இன்னைக்கு தமிழே அமுதே நிகழ்ச்சியில் தமிழோட இனிமை, இலக்கிய செழுமை, அதன் பெருமைகளை ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாங்க. திருவருள் லத்தீஃப் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு. அந்த அமுத தமிழோட இனிமையை இன்னைக்கு மீண்டும் சுவைக்க வைத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில் கிருஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் பாடல் வருது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. அடுத்ததா உங்களுக்காக விளம்பரம் காத்துட்டு இருக்குது ஆங்கிலம் அறிவோம். இன்னைக்கு உலகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு, தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து விளங்கிட்டு இருக்குது. ஆங்கிலத்தை ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. புதிய சொற்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோடு உங்களுக்கு ஆங்கில அறிவை மேம்படுத்த இந்த நிகழ்ச்சி வந்து வழிகாட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது.

0: இந்த நிகழ்ச்சியில் இப்போ கேட்கலாம், தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள் நம்மளுக்கு என்ன இன்னைக்கு சொல்லித் தரப்போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க.
1: அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சென்டென்ஸ் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கிறங்க, அதுலேருந்து நம்ம விளக்கி பார்த்துக்கறலாம் இப்படி எழுதணுன்ட்டு. ஆஃப்டர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், சுசிலா ரீச்சு ரயில்வே ஸ்டேஷன். ரெண்டாம் சென்டென்ஸ், த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் சுசிலா ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். இதில் வந்து ஆஃப்டர் இதில் போடணும், பிஃபோர் இதில் போடணும் போட்டிருக்கு. இப்போ இது என்ன சென்டென்ஸ், இதில் வரக்கூடிய டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, முதல்ல ட்ரெயின் போயிட்டு அதுக்கப்புறம் சுசிலா ரயில்வே ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணுறாங்க. ட்ரெயின் போகிறது ஒரு நிகழ்ச்சி, சுசிலா ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணுறது அங்கே போய் அடைஞ்சது அடுத்த நிகழ்ச்சி. இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலையும் முதல்ல எது நடந்திருக்கு, இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், இந்த ட்ரெயின் போனால் தான் முதல்ல நடந்திருக்கு. ஆக இந்த முதல்ல நடந்த நிகழ்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும், பாஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். அதே சென்டென்ஸில், அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இரண்டாவது நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வெர்புக்கு சிம்பிள் பாஸ்ட் போடணும். அதை தான் ஆஃப்டர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். இந்த ப்ராக்கெட்டில் வந்து லீவ்னு போடுவாங்க, LEAVE, லீவ். லீவுடைய பாஸ்ட் பார்ட்டிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் லெஃப்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி சுசிலாக்கு எடுத்தப்பில் ஒரு டேஷ் போட்டு அதில் ரீச்னு போட்டிருப்பாங்க, REACH. இந்த ரீச்சுடைய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் ரீச்சுடு, ஜஸ்ட் ஒரு ED மட்டும் சேர்த்துக்கிறோம், சரியா? ஆஃப்டர் வந்துச்சுன்னா அந்த முதல் வரக்கூடிய அந்த முதல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஹேட் லெஃப்ட். சரி, பிஃபோர் வந்து எதில் போடுறது, ஆஃப்டர் வந்து முதல்ல வந்துடும், சென்டென்ஸுடைய முதல்ல தான் எழுதுவாங்க. பிஃபோர் வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய நடுவில் வரும். முதல்ல நடந்த நிகழ்ச்சியை ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் பிஃபோர் போட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி வரக்கூடிய சென்டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் போடணும். இப்போ ரெண்டு நிகழ்ச்சியும் ஒரே சென்டென்ஸில் தான் இருக்குது, ஆஃப்டரும் பிஃபோர் தான் மாற்றி வந்திருக்கு. ரெண்டாம் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், அதுக்கப்புறம் பிஃபோர் போடுறோம், பிஃபோர் சுசிலா ரீச் த ஸ்டேஷன். அதாவது சுசிலா ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிட்டு. சரி, இதனுடைய டெஃபினிஷன் என்னென்னா, இட் ஷோஸ் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். இதனுடைய ஃபார்மெட் எப்படி எழுதுறது, முதல்ல சப்ஜெக்ட் எழுதிட்டு அப்புறம் ஹேட், HAD ஹேட், சிம்பிள் பெர்ஃபெக்ட் டென்ஸில், சாரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஹாவ் அல்லது ஹேஸ் போட்டோம். ஆனால் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எல்லா புரோனனுக்குமே ஹேட் மட்டும் போட்டால் போதும். ஹேட் போட்டு கொடுக்கப்பட்ட வேர்புக்குள்ளேயே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை எழுதணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம கிராமர் புக்கில் வாங்கி அதில் இருக்கக்கூடிய மூணு வகையான அந்த காலம் போட்டு எழுதியிருப்பாங்க, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லிட்டு. அதை நீங்கள் படித்து வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு எத்தனை வேர்பு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆங்கிலம் கற்பது மிக மிக எளிதாக இருக்கும். இப்போ வரக்கூடிய காலங்களில் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லாம் படிக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இதே நெகட்டிவாக நீங்கள் எப்படி எழுதுறேன்னா, சப்ஜெக்ட் போட்டுட்டு ஹேட் கடத்தப்பில் நாட் போட்டுட்டு, அல்லது ஹேட் நாட் போடலாம், ஹேட் இன்ட்டுன்னு போடலாம், ஹேட் போட்டு என் போட்டு மேலே ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டீ போடும், அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை சேர்த்துக்கலாம். க்வெஸ்சன் எழுதும்போது முதல்ல ஹேடை போட்டு அடுத்து சப்ஜெக்டை போட்டு மீதெல்லாம் எழுதிக்கிறலாம்.
0: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக நமக்காக வழங்கினாங்க தூத்துக்குடியிலிருந்து சி பத்மாவதி அவர்கள். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது ஒரே நாளில் நடக்காத விஷயம் இல்லையா? ஆனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம பயிற்சி செஞ்சு வந்தோம் அப்படின்னா, பயிற்சி முயற்சி இருந்தது அப்படின்னா, பேசுகிறதும் எழுதுறதும் ரொம்பவே எளிமையான விஷயமாக ஆயிரும். எப்போவுமே முயற்சி பண்ணும்போது தவறு நடந்துட்டே அப்படின்னு தயங்கக்கூடாது, முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்ல கற்றுக்கிட்டே இருங்க, ஒரு புதிய முன்னேற்றத்தை நாம் அடையலாம்.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. அடுத்ததா காய்கள் பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்கு விற்குது அப்படின்றத சொல்றேன். கிலோ ஒன்றுக்கு நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 23 ரூபாயில் விற்பனை ஆயிட்டுருக்கு. கத்திரிக்காய் 46 ரூபாய்க்கு கிடைக்குது. வெண்டைக்காய் 50 ரூபாய். புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாயில் கிடைக்குது. சுரைக்காய் 15 ரூபாய். பீர்க்கங்காய் 40 ரூபாய். பூசணிக்காய் 14 ரூபாய். தடியங்காய் 14 ரூபாய். அவரைக்காய் 65 ரூபாயில் இருக்குது, 60 ரூபாயில் கிடைக்குது. கொத்தவரை 36 ரூபாய். பாகற்காய் 60 ரூபாய். பச்சை மிளகாய் 40 ரூபாய். முருங்கைக்காய் 34 ரூபாய். பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 54 ரூபாயில் இருக்குது, 52 ரூபாயில் கிடைக்குது. அதே போல் சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாயில் இருக்குது, 70 ரூபாயில் கிடைக்குது. தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 62 ரூபாயில் கிடைக்குது. இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 175 ரூபாயில் கிடைக்குது. முள்ளங்கி 35 ரூபாயில் கிடைக்குது. உருளைக்கிழங்கு 26 ரூபாய். கேரட் கிலோ ஒன்றுக்கு 78 ரூபாய். சவுச்சவ் 36 ரூபாய். முட்டைக்கோஸ் 30 ரூபாய். பீட்ரூட் 48 ரூபாய். வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 260 ரூபாய். அதே போல் பச்சை பட்டாணி 180 ரூபாய். கிழங்கு வகைகளில் சேம்பு 55 ரூபாய். சேனைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாயில் கிடைக்குது. சீனிக்கிழங்கு 55 ரூபாய். பனங்கிழங்கு 60 ரூபாயில் கிடைக்குது. பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது. நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது. எலுமிச்சை பழம் 130 ரூபாயில் கிடைக்குது. ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 240 ரூபாய். அன்னாச்சி 70 ரூபாய். மாதுளை கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாய். பப்பாளி 40 ரூபாய். திராட்சை 120 ரூபாய். சாத்துக்குடி 80 ரூபாயில் கிடைக்குது. கமல ஆரஞ்சு கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாயில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக. கணிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் மற்றும் கல்பனா பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 7:46 ஆயிட்டுருக்கு. மகிழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தமிழக அரசால் அவ்வப்போது அறிவிக்கப்படக்கூடிய TNPSC, TNUSRB, SSC, RRB, TRB இந்த போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. இப்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் 821 காலி பணியிடங்களுக்கு TNPSC குரூப் 2 2A முதல்நிலை தேர்வுக்கான அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா. இந்த TNPSC குரூப் 2 2A முதல்நிலை தேர்வானது வரக்கூடிய 1ஆம் தேதி, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி வந்து நடைபெற இருக்குது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வர்கள் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாளாக 9ஆம் தேதி, 9/9/2026 இந்த தேதியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட தேர்வர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வந்து 24/8/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 10:30 மணியிலிருந்து துவங்க இருக்குது. இந்த பயிற்சியில் வகுப்புகள் சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் நடத்த இருக்கிறாங்க. இந்த போட்டித் தேர்வுக்கு தேவையான எல்லா புத்தகங்களுமே மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. வேலைவாய்ப்பு துறையின் www.tamilnadu careercervices.tn.gov.in இந்த மெய்நிகர் கற்றல் வலைதளத்தில் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கான பாடக்குறிப்புகள், முந்தைய வருட வினாத்தாள்கள் இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூகுள் படிவத்தை பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விவரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தொலைபேசி எண் இருக்குது, 0461-2003251. மறுபடியும் சொல்கிறேன், 0461-2003251 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வந்து, அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் போயிட்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்டுக்கலாம். TNPSC குரூப் 2 2A முதல்நிலை தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து வெற்றி வகை சூடணும் அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாங்க. இந்த தகவலோட இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. புலி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத், ஜவாத் அலி, பூஜா ஏவி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஏழு 7:50 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 வணக்க பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வருஷம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் வந்து தமிழ்நாடு முழுவதுமே மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தி வந்துட்டுருக்கிறாங்க. விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நடத்தக்கூடிய முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி வந்து எல்லா தரப்பினரையும் விளையாட்டில் ஈடுபட செய்கிறதுக்கு மிகச்சிறந்த முயற்சியாக இருந்துட்டுருக்கு. இது மூலமாக திறமையான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பாராட்டி அவங்கள ஊக்குவித்து உரிய அங்கீகாரம் பரிசுகளை வழங்குறது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிகளில் முக்கிய நோக்கமாகவும் இருந்துட்டுருக்கு. பொதுமக்களோட மாபெரும் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மாவட்ட அளவில் வந்து தொடங்க இருக்கிறாங்க. விளையாட்டு போட்டிகளில்

பங்கு பெற ஆர்வம் இருக்கக்கூடியவங்க 6/8/2026லேருந்து 31/8/2026 வரைக்குமே, அதாவது 6/8 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். tncmtrophy.sdat.in இந்த இணையதளத்தில் உரிய ஆவணத்தோடு பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்படக்கூடிய போட்டிகளில் கடந்த வருஷம் நடத்தப்பட்ட 38 வகையான விளையாட்டுப் போட்டிகளோடு இந்த வருஷம் முதல் வில்வித்தை, விஷு, அதே மாதிரி துப்பாக்கி சுடுதல், யோகா, மலர் கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுகளுக்கான கியாக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதே மாதிரி கேனோயிங், இந்த மாதிரி புதிய விளையாட்டுகளும் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடத்தப்பட இருக்குது. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய 19 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவியர்கள் மட்டும் நீங்கள் வந்து இளங்கலை 1ஆம் ஆண்டு, முதுகலை 2ஆம் ஆண்டு, பாலிடெக்னிக் பொறியியல் மற்றும் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும், அதே போல் இன்னும் கூட அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கும், தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான நிரந்தர பணியாளர்கள் அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடத்தப்பட இருக்குது. இதில் பரிசுகள், சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க அந்த இது சொன்னலையா, இணையதள முகவரி tncmtrophy.sdat இந்த இணையதள முகவரியில் நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்க முன்பதிவு செய்த கடைசி நாளாக வந்து 31/8/2026 இது சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேட்டை 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணியிருக்கணும். இணையதளம் மூலமாக பதிவு செஞ்சவங்க மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க முடியும். மேலும் உங்களுக்கு இது குறித்து ஏதாவது கூடுதல் விவரம் தேவைப்பட்டால் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நீங்கள் நேர்லேயோ அப்படி இல்லைன்னா தொலைபேசி எண் இருக்குது 7403705008 இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்பைடர் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண், சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியிருக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களே, அடுத்ததாக 82க்கு உங்களுக்காக வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி இருக்குது. அதனைத் தொடர்ந்து 8:15க்கு வேதமும் நாதமும் வலம்பெறும். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் கேட்டு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்குது. ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து திவாகர் மற்றும் கல்பனா ராகவேந்தர் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நல

வேளாண் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைத்தீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைத்தீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் சேலம் அணியையும் நெல்லை மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 8:03. கேட்கலாம் வழக்கென்று வந்தால். உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதை பற்றி பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணம் என்பதும் ஏற்பாடு ஆவணம் என்பதும் ஒரே முறைதான். செட்டில்மெண்ட் என்பது ஆங்கில வார்த்தை, அதை தமிழிலே செட்டில்மெண்ட் என்று எழுதுவார்கள். இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம தெரியணும். செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படிங்கிறது ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய வாழ்நாளிலேயே தனக்கு சொந்தமான சொத்தை யாராவது ஒருவருக்கு அதை தானமாக கொடுப்பது போன்ற ஒரு செயல்தான் இந்த செட்டில்மெண்ட்டு பத்திரம் அப்படிங்கிறது. தான பத்திரத்திற்கும் செட்டில்மெண்ட் பத்திரத்திற்கும் நூலளவு தான் வித்தியாசம் உண்டு. அந்த சொத்தின் உரிமையாளர் தான் உயிரோடு இருக்கும்போதே தனது வாழ்நாளில் தனது சொத்தை வேறு யாருக்காவது கைமாற்றி கொடுப்பதுக்கு தான் பேர் செட்டில்மெண்ட் ஆவணம் சொல்லக்கூடியது. இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஒரு முறை எழுதி பதிந்து விட்டால் அதை அவ்வளவு எளிதாக ரத்து செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கிஃப்ட் டீடு மாதிரி, ஒரு ஆளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா கிஃப்டை ரத்து பண்ண முடியாது. அதுபோன் இது ஒரு கிஃப்ட் டீடு மாதிரியானது. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சில சட்ட விதிகளின்படி செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியும். செட்டில்மெண்ட் ஆவணத்தை வந்து எதற்காக ரத்து செய்கிறோம்? இப்போது நாம் வந்து ஒரு கிரயம் எழுதி கொடுக்கிறோம் அப்படி என்றால் அதற்கு மறுபயனாக எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குபவரிடமிருந்து ஒரு பணத்தை பெறுவார். இது வந்து கிரயத்தில். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து மறுபயனுக்கு பதிலாக லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பின் காரணமாக என் வாழ்நாளிலேயே உனக்கு ஏதாவது செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் தான் செட்டில்மெண்ட் டீடில் இருக்கக்கூடிய மறுபயன். அப்போ அந்த வார்த்தைகள் அங்கே இருக்கும். அப்போ செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து ஒரு வாஞ்சையுடன், உண்மையான அன்புடன், உண்மையிலேயே இது செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த செட்டில்மெண்ட் ஆவணம்

0: எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுபவர் வந்து அவர் மட்டும் அந்த ஆவணத்தில் கையெழுத்து செய்தால் போதும், யார் பேரில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதுகிறோமோ அவங்க கையெழுத்து போடுறதுக்கோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அன்பின் அடையாளமாக, அன்பின் வெளிப்பாடாக அந்த சொத்தை ஒருவருக்கு எழுதி கொடுக்கணும். அது இல்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி மிரட்டல் பண்ணி ஏதோ ஒரு இதை வச்சு மிரட்டி அவரை விருப்பத்திற்கு மாறாக அந்த ஆவணம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நிரூபிக்க முடிந்தால் அதை ரத்து செய்யலாம். அதே மாதிரி ஏமாற்று வேலையாக, மோசடியாக ஒரு சொத்தின் விவரங்களை மறைத்து அல்லது தவறான தகவல்களை கூறி ஏமாற்றி ஆவணத்தில் கையெழுத்து வாங்கியிருந்தால் அதை நிரூபிக்க முடியும் என்றால் அதனை ரத்து செய்ய முடியும். அதே மாதிரி வயதானவர்கள் அல்லது உடல்நலம் குன்றியவர்களுடைய அவருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை தன்வசப்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை பெற்றிருந்து அதன் மூலமாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருந்தால், சில செட்டில்மெண்ட் ஆவணத்தில் வந்து ஏதாவது நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறோம், அதை வந்து சொத்தை பெற்றவர் அந்த யாருக்கு பேரில் செட்டில்மெண்ட் எழுதுகிறோமோ அவர் வந்து அந்த நிறைவேற்றத்தை அந்த செட்டில்மெண்ட் எழுதக்கூடிய அந்த வாசகங்களுக்கு எதிராக, அந்த நிபந்தனைக்கு எதிராக மீறப்பட்டிருந்தால் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யலாம். இதை பற்றி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 பிரிவு 23 வந்து இதை பற்றி சொல்கிறது. அதாவது ஒரு மூத்த குடிமகன் அப்படிங்கிறது 60 வயதுக்கு மேற்பட்டவர், தனது வாரிசுக்கோ அல்லது வேறு நபருக்கோ அவர்கள் தன்னை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சொத்தை செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து பின்னாளில் அவர்கள் அந்த சொத்தை பெற்றுக்கொண்டு அந்த முதியவரை பராமரிக்க தவறினால் அந்த மூத்த குடிமகன் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் RDO சொல்லுவோம், அவர்கிட்ட போய் மனு அளித்து அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்யலாம். அதே மாதிரி சொத்துரிமை மாற்று சட்டம் 1882 பிரிவு 126, இந்த பிரிவின்படி ஒரு கொடை அல்லது செட்டில்மெண்ட் ஆவணத்தை எப்போது ரத்து செய்யலாம்னு அதில் சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தில். அப்போது குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது நிபந்தனை நிறைவேறாத பட்சத்தில் இந்த ஆவணம் ரத்தாகும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்ட ஆவணத்தில் எழுதியிருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ரத்து செய்யலாம். அப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழு மனதுடன் எழுதி தரப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை சொத்து கொடுத்தவர் தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. அதே மாதிரி இந்திய ஒப்பந்த சட்டத்தில் 1872 இதில் பிரிவு 15 என்ன சொல்லுது, பிரிவு 17 என்ன சொல்லுது, மோசடி பிரிவு 17 சொல்கிறது, கட்டாயப்படுத்துதல் பிரிவு 15 சொல்கிறது, அல்லது தவறான செல்வாக்கு பிரிவு 16 சொல்கிறது, இவற்றின் கீழ் ஒரு ஆவணம் எழுதப்பட்டிருந்தால் அது சட்டப்படி செல்லாது ஆகும். இதை நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த ஆவணத்தை எப்படி ரத்து செய்ய முடியும், தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது, பார்த்துக்கிடுங்க. இந்த ஆவணத்தை சொத்தை எழுதி கொடுத்தவர் தன்னிச்சையாக அவர் மட்டுமே சார்பதிவாளர் அலுவலகத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளது. சிவில் நீதிமன்றம் அப்படிங்கிறது மோசடி அல்லது மிரட்டல் காரணமாக செட்டில்மெண்ட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட நபர் தகுந்த ஆதாரங்களுடன் சிவில் நீதிமன்றத்தை நாடி இந்த ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடரலாம். RDO நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் போய் பார்த்தீங்கன்னா முதியோர் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் வருவதாக இருந்தால் சிவில் நீதிமன்றம் செல்ல தேவையில்லை, நேரடியாக RDO கொடுத்து மனு அளிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் பராமரிப்பு நிபந்தனை இருந்தாலோ அல்லது ஆவணமே மோசடி என்று மிரட்டல் மூலம் பெறப்பட்டது என்று நீதிமன்றத்தில் நிரூபித்தாலோ மட்டுமே அதை ரத்து செய்ய முடியும். மற்றொரு தொடரில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால். உரை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் I. முருகேசன் அவர்கள்.

0: நேரம் 8:15. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களை கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: விண்ணுலகம் மண்ணுலகம் பெண்ணுலகத்தாலேயே ஓய்வு பெறுகின்றன. நம் நாட்டை

அலங்கரிக்கின்றவர்கள் மூவர் கற்புடைய மாதர் பக்தர்கள் தத்துவ ஞானியர். பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள் என்கிறார் திருமூலர். இம்மூவர்களில் முதலில் நிற்பவர் கற்புடைய காரிகையர். ஏன், பக்தர்களையும் தத்துவ ஞானிகளையும் உலகுக்கு பெற்று வழங்குபவர் கற்புடைய தாய்மார்கள் தானே. ஆதலால் பக்தர்கள் தத்துவ ஞானிகளை காட்டிலும் கற்புடைய மாதர்க்கே பெருமை அதிகம். முக்கண்ணர் தண்டலை நாட்டில் கற்புடைய மங்கையர் பெருமை மொழிய போமோ என்கிறார் படிக்காசு புலவர். கற்புடைய தாய் உலகங்களை எல்லாம் ஆக்கவும் அழிக்கவும் வல்லவள். ஒரு ஆண்மகன் படித்தால் அவன் மட்டும் ஓய்வு பெறுகின்றான், ஒரு பெண்மணி படித்தால் ஒரு குடும்பமே ஓய்வு பெறும். சீதாதேவியால் ராகவன் புகழ் ஓங்கியது. யமனுடன் வாது செய்து மாண்ட கணவனை மீண்டும் எழ வைத்தாள் சாவித்ரி. என்னை விற்று கடன் தொல்லை தீர்க்க என்றாள் சந்திரமதி. மதுரை மாநகரையே நடுங்க வைத்தாள் கண்ணகி. தென்னவன் பழி தீர்த்தார் மங்கையர்கரசியார். தெய்வ புலவர் திருவள்ளுவரோ வாழ்க்கை துணை நலம் என்னும் அதிகாரத்தில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் என்கிறார். இதனை மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் தான் இயற்றிய இராமாயண கீர்த்தனத்தில் பொன்மான் வேஷம் பூண்டவனும் துஷ்டனுமான மாரீசனை மாய்த்தவனும் துஷ்டனான இராவணன் அபகரித்த சீதாதேவியை தேடி வரும்பொழுது புனிதமான பம்பா நதி தீரத்தில் வந்து சேர்ந்த சமயம் ஆஞ்சநேயனால் சுக்ரீவனுடன் ஐக்கியம் செய்விக்கப்பட்டவனும் சுக்ரீவனுடன் சிநேகம் செய்து கொண்டவனும் வாலியின் உடலை ஒரு அன்பினால் பிளந்தவனும் ஈசனுமான ராமனை வணங்குகிறேன் என்கிறார். கிஷ்கிந்தா காண்டத்தில் உள்ள இந்த சாகித்யம் முகாரி ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது.

0: நீத சச நித பப மகரி ச நித சரி மப நித மப த ச கரி சத ரி சத சத கரி நித மகரி சத பாபயாமி ரகுரா மம் தனுஜ சக்ய கரம்பாலி தனு தளன மீசம். இந்த இடத்தை நாம் சிந்தனை செய்யும் பொழுது வாலியுடைய மார்பில் பாய்ந்த அன்பை பிடித்து பார்க்கும் பொழுது ராமா என்று எழுதியிருப்பதை கண்டு அவன் வியந்து போனான். ராமன் யார் என்று தெரியாமலேயே அன்பு வைத்தோமே என்று வருந்துகிறான். இந்த இடத்தை மீண்டும் நாம் சிந்தனை செய்யும் பொழுது தெய்வ புலவர் திருவள்ளுவர் நட்பு ஆராய்தல் என்னும் அதிகாரத்தில் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறைக்கும் தான் சான் துயரம் தரும் என்கிறார். அதாவது யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும், யாரிடம் நட்பு கொள்ள வேண்டாம் என்பதை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்க தோன்றுகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்களே, கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களை கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி:
6: இந்த பக்கத்தில் என்ன போட்டிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஒரே வெட்டு குத்து, இது வேண்டாம். அறிவியல் செய்திகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்போம். கிடைத்து விட்டது ஒரு செய்தி.
7: நான் வருவது கூட தெரியாமல் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கிறீர். அரசவையில் ஒரு வேலையும் செய்யாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீர் போல.
6: என்ன செய்வது மன்னா, தாங்களாவது ஒரு போர் கீர் என்று சென்று வந்தீர்கள் என்றால் அரசவை பரபரப்பாக இருக்கும். நானும் சில ராஜதந்திரங்களை வகுத்து தந்திருப்பேன். அதற்கும் வழியில்லை. பின்னர் என்னதான்
7: மந்திரியாரு, சைக்கிள் கேப் கிடைத்தால் போதுமே, உடனே எனது இமேஜை டேமேஜ் செய்ய ஓடி வருவது. உமக்கு இப்போது வேலை ஒன்றை தருகிறேன். என்ன செய்கிறேன் பாப்போம். காளான் உணவுகளில் எல்லா வகையான உணவுகளையும் ஆர்டர் செய்கிறேன். இன்று மதியம் அதை நான் சாப்பிடப் போகிறேன். நீர் என்ன செய்கிறீர்? ஆன்லைனில் தேடி தேடி ஆர்டர் செய்கிறீர். புரிகிறதா?
6: எனக்கு வேலை வந்துவிட்டது. சரி, ஆன்லைனில் தேடுவோம். ஆஹா, எல்லாம் வேட்டுமொழியில் இருக்கிறதே.
7: உடனே அதை டிரான்ஸ்லேட்டரில் போட்டு மாற்றி பாரும். இது கூட உமக்கு தெரியவில்லை. இப்போது நீர் அதற்கு சிரிக்கிறீர்.
6: இல்லை, இந்த காளான்கள் எல்லாம் தங்களை பற்றி பேச ஆரம்பித்தால் என்ன பேசி இருக்கும் என்று யோசித்தேன், சிரித்தேன்.
7: என்ன உளறுகிறீர்? காளான்கள் எப்படி பேசும்? மழை காலத்தில் இந்த பட்டு போன மரங்களில் புத்தரைகளுக்கு நடுவில் வெள்ளையாக கொஞ்சம் பழுப்பு நிறமாக காளான்கள் வளர்ந்திருக்கும். கடைகளில் உணவுக்காக பாக்கெட் போட்டு வைத்திருப்பார்கள். அது எப்படி பேசும்
6: மன்னா? அமைதியாக சொற்ப நாட்களுக்கு பூமிக்கு விசிட்டு அடிக்கும் இந்த காளான்களும் நம்மை போல ஒன்று கொண்டு பேசிக் கொள்ளும் என்று ஆய்வு முடிவு ஒன்று தெரிவிக்கிறது மன்னா.
7: இல்லை இல்லை இல்லை இல்லை, நீ பொத்தம் பொதுவாக இப்படி கூறுவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் ஆய்வு செய்தார்கள், எப்படி ஆய்வு செய்தார்கள் என்பதை விரிவாக கூறும், ஏற்றுக்கொள்கிறேன்
6: மன்னா. காளான்களின் மின் சிக்னல்களின் அமைப்பை ஆய்வு செய்த பேராசிரியர் ஆண்ட்ரூ அட்மஸ்கி, என்கொய், ஸ்பிளிட் கில், கோஸ்ட், கேடர் பில்லர் ஆகிய 4 வகை காளான்களின் சிக்னல்களின் அமைப்பை குறித்து ஆய்வை மேற்கொண்டார். மைக்ரோ எலக்ட்ரோடு என்னும் நுண்ணிய கருவியை பயன்படுத்தி காளானின் மைசிலியா எனும் அடிப்பகுதி மூலமாக இந்த ஆய்வை அவர் மேற்கொண்டார். அப்போதுதான் இதை கண்டறிந்திருக்கிறார்.
7: மந்திரியாரி, என்னால் நம்பவே முடியவில்லை. இயற்கையில் விலங்குகளும் பூச்சிகளும் ஒன்றுக்கொன்று தகவல் பரிமாறிக்கொள்வது நாம் அறிந்ததே. ஆனாலும் தாவரங்கள் பேசுகிறது என்பதை கூட ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் பூஞ்சைகள் பேசுவது ஆச்சரியமானதாகவும் நம்புவதற்கு கடினமாகவும் தான் இருக்கிறது
6: மன்னா. காளான்கள் எப்படியெல்லாம் பேசிக் கொள்கின்றன, தகவல் பரிமாற்றிக் கொள்கின்றன என்பதை கூறுகிறேன். கேட்டுவிட்டு நம்புவதா வேண்டாமா என்று தீர்மானியுங்கள்.
7: எங்கே கூறும், கேட்டுவிட்டு நான் முடிவை கூறுகிறேன்.
6: ஆமாம், இவர் பெரிய விஞ்ஞானி, கேட்டவுடனே முடிவை கூறிவிடுவார்.
7: என்ன கூறினீர்?
6: இல்லை மன்னா, நமது மன்னர் எவ்வளவு பெரிய புத்திசாலி என்று மனதிற்குள் தங்களை பற்றி பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா.
7: மேலே கூறும், மேலே கூறும்
6: மன்னா. காளான்களின் வேர் போன்ற அமைப்பு ஹைபே, இதன் மூலமாக மின் விசைகளை காளான்கள் உருவாக்குகின்றன. இது மனித நரம்பு உணர்வுகளை கடத்துவதை போலவே நடக்கும். மரங்களிலிருந்து சத்துக்களை உறிஞ்சுவதன் மூலம் காளான்கள் உயிர் வாழ்கின்றன. மரங்களில் முளைத்திருக்கும் காளான்கள் அதிக அளவில் எலக்ட்ரானிக் சிக்னல்களை வெளியிடுகின்றன. இது சார்ந்திருக்கும் மரத்துடன் மின்மொழியில் பேசுகின்றன மன்னா.
7: மின்மொழியில் பேசுகின்றன. மின்மொழியில் அவை என்ன தகவலை தான் பரிமாறிக்கொள்கின்றன
6: அண்ணா? உணவு சேதம் குறித்த தகவல்களை அதன் ஹைபே உடன் இணைந்திருக்கும் மற்ற காளான்களுடன் இவை பகிர்ந்து கொள்கின்றனவா? இந்த ஆய்வில் மனிதர்கள் பேசும் மொழிகளில் இருக்கும் வார்த்தைகளை ஒத்த 50 வார்த்தைகள் வரை காளான்கள் பகிர்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் ஓநாய்கள் ஊளையிட்டு தன் கூட்டத்துடன் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதைப் போலவே இந்த மின்மொழி காளான்களால் பயன்படுத்தப்படுகின்றன என்பது ஆய்வாளர்களின் கணிப்பு.
7: ஆகா, அற்புதம். இதிலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாகிறது.

0: மனிதர்களைப் போலவே பூஞ்சைகளும் பேசிக் கொள்கின்றன என்கிற இந்த தகவல் அனைத்து உயிரினங்களையும் சமம் என மதிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்துகிறது.
1: ஆமண்ணா, மிக விரைவில் கூகுள் மொழிபெயர்ப்பில் நாம் காளான்களின் மொழியை எதிர்பார்க்கலாம்.
0: சரி சரி, காளான் உணவு வகைகள் அத்தனையும் உடனே ஆர்டர் செய்து விடுங்கள்.
1: என்னமண்ணா, இப்போதுதான் உயிரை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் வசனம் பேசினீர்கள்.
0: அதெல்லாம் இந்த 73rd எழுகியேசி மன்னரின் வரலாற்றில் ஊருக்குதான் உபதேசம் வந்திரியாரே, நமக்கில்லை.
1: என்ன? இன்றைய குறுஞ்செய்தி.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால்.

0: விட்டு புண்ணா சைபால்
1: சைபால்
2: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
3: வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான். மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால் எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்பில் ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான். சில எலிகளின் மூளையில் இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் சாப்பாட்டை கண்டால் முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா? இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனித்து பாருங்கள் அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க? ஆரம்பத்திலே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாரான் டாக்டர். அது ஒன்றும் இல்லை டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
2: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: சைபால்
6: முகத்தில் பருவா சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: நேரம் 8:55 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களை தொடர்வது 9 மணிக்கான சிறி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.

அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு செய்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 9:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சி வழங்குறக்காக ரெடியா இருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உதவி செய்கிறது நல்லது அப்படிங்கிறத பெரியவங்களும் சொல்லியிருப்பாங்க, நாமளுமே செஞ்சுருப்போங்க. ஆனால் ஒருத்தருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு உதவுவது தான் உண்மையான உதவியா, இல்லை ஒருத்தர் கேட்கும்போது உதவினாலே போதுமா, இதை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேச போகிறோம். நேர்களே, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 04-22-25-6-11-3-2 மற்றும் 04-62-25-6-11-3-3 என்ற எங்களுக்கு தலைப்பை திரும்பவும் சொல்கிறேன். தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா? நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம் நிகழ்ச்சியில். முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கலிந்தகமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறமா. தேவை அறிந்து உதவலாமா அல்லது உதவியை மட்டும் உதவினால் மட்டும் போதுமாங்கன்னு கேட்டுக்கீங்க. ஆமா, பொதுவாகவே உதவி இந்த தேவையை அறிந்து உதவி செய்யறதாம அந்த உதவி வந்து கரெக்டா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பசிக்காத நேரத்துல ஒருத்தன் உணவு கொடுத்து அவனால உண்ண முடியாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதே மாதிரிதான் உணவு வந்து அவனுக்கு பசிக்கிற நேரத்துல, அதாவது அவனுக்கு தேவைப்படுற நேரத்துல அந்த தேவையை அறிந்து பண்ற உதவி தான் அவனுக்கு வந்து ஒரு ரொம்ப அவன் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு மேன்மையானதாக இருக்கும். அது மாதிரி சில பேர் இந்த உதவி கேட்டு வந்தா கூட அந்த உதவி அவங்க இவங்களால பண்ண முடியலன்னா கூட ஒரு ஆறுதலான செய்தியை கூட சொல்லி அனுப்புறது கூட அவங்களுக்கு ஒரு மனசாட்சி அடையணும்.
1: நிச்சயமா நிச்சயமா,
2: அப்படித்தானம்மா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: உண்மையிலேயே நம்ம மனசாட்சி, அதாவது நம்முடைய உண்மையான ஒரு உள்ளத்தோட.
1: ஐயோ, இந்த நேரத்துல
3: ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்களா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு. சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? அதனால எதையுமே சிந்திச்சு நிதானமா செயல்பட்டோன்னு வைங்க, நம்மளுக்கும் பாசம் இல்ல அவங்களும் பலன் பெறுவாங்க. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி சார், நன்றி. நேர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேர்களே, ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் அலப்ராஜு மற்றும் சின்மையின் குரல்களில் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்துல சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா அப்படிங்கிறதான் பேசிகிட்ருக்கோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம், மனோகரன் பேசுறேன்.
0: எங்க இருந்து சார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
1: அதாவது வந்து நம்ம தேவை அறிந்து செஞ்சோம்னா அவங்களுக்கு நன்மையா இருக்கும். அடிக்கடி நம்ம போய் நம்ம உதவி செய்யறோம், உதவி மட்டும் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குலாம் வந்துடும். நம்ம எப்ப நம்ம கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எது இது இதனால நம்ம செய்யற உதவி அவங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எந்த இதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்க கூடாதுங்கிறத நம்ம பார்த்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிப்புக்கு கஷ்டப்படுறாங்க, திருமணம் செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நம்ம கொடுத்து உதவணும்னா

0: அது ஒரு சிறப்பா இருக்கும். அடிக்கடி நம்ம உதவி செஞ்சோம்னாக்கா நம்ம கிட்ட எப்பயுமே கிடைக்குங்கிற ஒரு மனப்பான் மேல இருப்பாங்க. என்னோட கருத்து. நன்றி மேடம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: அதாவது நம்ம வந்து நம்ம செஞ்சோம்னா மகிழ்ச்சி கிடைவா.
1: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது எனக்கு. கேக்குது கேக்குது, சொல்லுங்க. ரேடியோ சவுண்ட் குறைச்சுக்கோங்க.
2: அறிந்து உதவி செஞ்சோம்னா பேர் மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம எப்பப்ப அப்பப்ப என்னென்ன உதவி அப்படி பண்ணிட்டே இருப்போமோ அதை பண்ணிக்கிட்டு தான் நம்ம மகிழ்ச்சி அடைவோம்.
1: சரி,
2: பிறர் மகிழ்ச்சி தானே முக்கியம் இதுல. ஏன்னா தேவையா இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் எல்லாமே யாரா இருக்கு என்ன தேவை தெரிஞ்சு தானே உதவி செஞ்சவங்க பெரிய பெரிய இடங்கள் இருக்காங்க. இப்போ பேர் பேர் புகழும் கிடைக்கிறத பிறர் உதவி செய்யறத வந்துட்டான் இல்லையா. அப்ப நம்ம தேவைகளை அறிஞ்சு பிறருக்கு அதாவது இதெல்லாம் பூதங்கள் பஞ்சபூதங்கள்லாம் எப்படி உதவி செய்வோம், கை மாறி வேண்டாம் கலப்பாறு மாறி மாட்டி எண்ணாட்டும் பொண்ணு வல்லுவன் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சங்கள் பஞ்சபூதங்கள்லாம் வந்து மக்களுக்கு தேவையான உதவி செஞ்சுட்டு தன்னைத்தானே அமைதியா
1: காட்டுறது.
2: அதே போல நம்மளும் தேவைகளை அறிஞ்சு உதவி செய்யும் போது நம்மளும் நன்மை அடைவோம், பிறரும் நம்மளால நன்மை.
1: ஓகேம்மா, நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி
2: நன்றி
1: நன்றி. வணக்கம். வணக்கம்
3: மேடம். மும்பைல நடராஜன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், இது தேவை அறிஞ்சு உதவுவது வந்து அது அதுக்கு அதுக்கு உண்டான சிறப்பே தனி மேடம்.
1: ஓகே.
3: ஏன்னா அது அப்படினால வந்து நம்ம அவர் வந்து உதவி கேட்கிறாருல்ல அவருக்குன்னு ஒரு ஒரு சுயமரியாதை இருக்கிறது வந்து பாதுகாக்கப்படும்.
1: ஓகே.
3: எது வந்து அவங்க வந்து சில பேர் வந்து கூச்சப்பட்டுட்டு கேட்க ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்க. நம்மளாவே கொடுத்துட்டா வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். நமக்கும் வந்து ஒருத்தருக்கு வந்து தேவை அறிஞ்சு உதவினோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும்.
1: சூப்பர் சார், சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது.
3: நன்றி
1: நன்றி நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஹரிச்சரன் மற்றும் தன்வியின் குரல்களில் பாடல். Thank you.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் 9:22 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ் பாணி தனல் வெளிவானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: கோவில்பட்டியிலேருந்து மெக்கானிக் சங்கர் பேசலாமா?
0: சொல்லுங்கள் சார்.
1: அதாவதுமா, பசிக்கு உணவாக நோய்க்கு மருந்தாக இருப்பவர் தெய்வமடி. தன் பசியும் கருதாமல் பிறர்க்கு கொடுப்பவர்கள் தெய்வத்தின் தெய்வமடி. ஒரு மனுஷனை பார்த்தவனே இவன் சாப்பிட்டுருப்பான், சாப்பிட்டுருக்க மாட்டான், இவன் நம்ம இந்த உதவிக்காக வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறாங்க பாத்தீங்களா, அது பேர் உதவிமா.
0: சூப்பர்.
1: ஆமா, அவங்க வந்து கேட்டு நம்ம உதவி பண்ற அளவுக்கு அவங்க அந்த நிலைமைக்கு
0: ஆளாக்கூடாதுன்னு
1: என்னுடைய கருத்து. அவங்க அவங்கள பார்த்தவொடனே இவன் இதுக்குத்தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க பாருங்க, அந்த உதவி பெறுவது. அதுவும் போக பாத்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஒரு உதவி செய்வோம். வெளியூர்ல இருப்பாங்க அவங்க, இதை இவற்றை எப்படி கேட்கறது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது, எப்படியாவது அந்த விஷயம் நமக்கு வரும் பாருங்க.
0: கேள்விப்பட்டிருந்தா கூட செஞ்சிடலாம்னு சொல்றீங்க, அப்படிதானே?
1: அப்படியே செஞ்சிடணும் அந்த
0: உதவியை.
1: நம்மளால இங்க இருந்து போய் செய்ய முடியலனாலும் அதுக்கு அங்க ஒரு ஆளை வச்சு அதுக்கு ஒரு உதவி செய்யணுமா.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: அப்ப யார் சொன்னார்? சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவருக்கு ஒரு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்.
0: நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா சார்.
1: ஆமா, அது மாதிரி தேவை அறிஞ்சு அவங்கள முகத்தை பார்த்து செய்யறது பேருதவிங்கிறது என்னுடைய கருத்து.
0: ஓகே, சூப்பர் சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். பேர் சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: சரிங்கம்மா, தேவை அறிந்து தேமா ஒரு விஷயம்.
0: ஓகே, சூப்பர்.
2: ஏன்னா பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு

0: சொல்லி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா கடையில எங்கடா பாத்தீங்கன்னா மனமயில் மண்டத்துல இருந்து வரையா. அதனால எவனுக்கு யாரு என்ன தேவைன்னு சொல்லி கேட்டு செய்யணுமா, ரெண்டாவது வழிய போன கூப்பிட்டு ஒரு 1000 ரூபாய் செலவு கொச்சு சொன்னோம்னா
1: பேசுறீங்க?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்க சாமி பேசிக்கிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: ஸ்ரீரங்க சாமி, உதவி என்பது அதாவது வந்து புரிஞ்சு கொடுக்கறதா இல்ல உதவி பட்டினா போதும் கேக்குறீங்க?
1: அதாவது தேவை அறிஞ்சு உதவுறது வந்து சிறந்ததா இல்லது உதவினால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
2: உதவினா மட்டும் போதுங்க.
1: ஓகே.
2: ஏன்னா இப்போ வந்து ஒரு கன்னியாகுமரி தூக்கிற வச்சுங்களேன், அவருக்கு என்னென்னு ஆரஞ்சிட்டு முடியாதுங்க.
1: சரி,
2: அவர் எது கேட்கறேன் என்ன கேட்கறது தெரிய முடியாது.
1: அவர்
2: என்ன பண்றேன் கன்னியாகுமரி போக முடியுங்களா? இங்கிருந்து பண்ண உதவி அவன் நல்லதுக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு நல்லதுக்கும் வாங்க கட்டு என்ன ஆராய்ச்சி பண்ற முடியாது.
1: இல்ல சார், நீங்க பண்ற உதவி அந்த நேரத்துல அவருக்கு தேவைப்படாம இருந்திருந்தா
2: இல்ல வலது கை கொடுக்கறது இடகை தெரியக்கூடாதுங்க. நல்லதுக்கும் வாங்க கிடைச்சல கூச்சு போடுவாங்க இந்த செலவுன்னு சொல்லாம இருப்பாங்க. அதை வந்து நம்ம ஆராய்ச்சிக்க முடியாதுங்க. யாரையும் கொண்டு இல்ல சின்ன குட்டி கதை மாதிரி சொல்ற மாதிரி ஒருத்தர் ஈரோடு திருப்பூர்ல வச்சு ஈரோடு வரைக்கும் போங்க ஒரு நோயாளி கூட்டு போறாரு. ரெண்டு பேரும் போறாங்க. என்ன விட்டாருங்க வழி எப்படி போகணும் ஈரோடுக்குன்னு அது வந்து ரெண்டு பேருக்கு
1: போதுங்க. சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் விஜய் பிரகாஷ் மற்றும் மேகாவின் குரல்களில் பாடல்.

0: நேரம் 9:32 கேட்டுட்ருக்கீங்க. அது ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். வணக்கம். வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் லால்குடியிலேருந்து வெங்கடேசன் பேசுகிறேங்கம்மா.
0: வெங்கடேசனா உங்கள் பேர் சார்?
1: ஆமாம்மா, லால்குடியிலேருந்து பேசுகிறேன்.
0: ஓகே, சொல்லுங்கள் சார்.
1: நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் வாழ்வுகள் வள்ளுவன் போட்டு, அதுல உதவி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பெறுவதற்கு, அந்த உதவியின் பெறுவதற்கு ஒரு 5 அதிகார குரலையும், அந்த உதவி பெற்றவங்களுக்கு 5 குரலையும் பாருமா.
0: சரி.
1: அதே சமயத்தில் அதே அதிகாரம் வாழ்வுகள் வல்லுவன் சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஈதல் இசைப்படி வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு கொண்டு நிறுத்திட்டாரு. அப்போ உதவி அப்படிங்கிற ஒரு நிலை, எங்க மெக்கானிக் சங்கரண்ணா சொன்ன மாதிரி உதவின்னு ஒன்று இருக்கு, பேர் உதவின்னு ஒன்று சொல்றாரு.
0: சரி.
1: அப்போ அவங்க தேவைக்கு கருதி செய்யக்கூடிய உதவி பேர் உதவியா கருதப்படுது அண்ணன் சொல்றதை வச்சு. உதவிங்கிறது இயல்பான மனிதன் குணத்துல இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. அந்த வகையில ரெண்டு வகையில செஞ்சாலும் உதவி
0: உண்டுதான்.
1: உதவிங்கிற நிலைப்பாட்டுல இருக்கும்போது கருணை உள்ளம் கொண்டு செய்யக்கூடிய செயல் வந்து உதவி.
0: சரி.
1: தேவைக்கு கருதி செய்யறது வந்து அறிவின் வெளிப்பாட்டில் வரக்கூடிய உதவி.
0: ஓகே.
1: அதுக்குதான் வல்லவன் சொல்றாரு, ஈகையாளனும் ஒருத்தன் இருக்கணும், ஒப்புரவாளனும் இருக்கணும்ங்கிறார். ஒப்புரவாளன்கிறது வந்து உதவி செஞ்சுட்டு செஞ்சதை சொல்லக்கூடியவன், தேவை அறிஞ்சு உதவியை செஞ்சுட்டு சொல்லாம இருக்கிறவனுக்கு பேர் ஈகையாளன் பேர்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
1: அந்த வகையில இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி வானொலி மூலமா அனைவரும் உதவி செய்யறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்டுட்டு விரைப்பதுல வாய்ப்பு.
0: ஓகே, சூப்பர் சார், நல்ல ஒரு விளக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
0: சொல்லுங்க சார்.
2: தேவை அறிந்து உதவி செய்வது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க
0: மேடம். சரி, ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதாவது சில பேர் தேவையற்ற செலவுக்கெல்லாம் பணம் கேட்கறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றதுக்கு, ஸ்மோக்கிங் பண்றதுக்கு, அப்போ செய்யும் போது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் வந்து வீண் விரயத்துக்காக கொடுக்கூடாதுல்ல மேடம். அப்ப அதாவது உதவி பெறக்கூடியவங்களுக்கும் மனநிறைவுங்கிறது வேணும், உதவி செய்யறவங்களுக்கும் அந்த மனநிறைவு, உதவி செஞ்சதுங்கிற மனநிறைவு வேணுங்க மேடம். அதனால என்ன பொறுத்தளவுக்கு தேவை அறிந்து உதவி செய்யறதுல நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வாழ்க வளம்தான். சாந்தி
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
3: அதாவது குறிப்பறிந்து செய்யறதுதான், காலத்தினால் செய்த உதவி செய்தனிடம் காலத்தின் மானப்பிரிவு. அது மாதிரி உதவி செய்யணும், நம்ம குறிப்பறிந்து செய்யலாம்.
0: சரி.
3: சின்ன உதவினாலும் நம்ம அது உணர்ந்து செய்யணும்.
0: கேட்டுதான் செய்யணும் சொல்ல வரீங்க அப்படிதானே? அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத.
3: ஆமா, குறிப்பறிந்து செய்யணும்.
0: ஓகே ஓகேம்மா, நன்றி. நீங்க
3: வார்த்தையால கூட நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுதாங்கன்னா நம்ம வார்த்தையால கூட இதுவும் கடந்து போவோம். நிறைய பார்த்து சொல்லுங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி.
3: நன்றி
0: நன்றி. நேரிலே தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. குசேலன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில், ஸ்ரேயா கோஷலின் குரல்களில் பாடல்.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறோம். நேர்மன்ட்டாங்க பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம் வெள்ளம்பள்ளியிலேருந்து மாடசாமி.
0: சொல்லுங்கள் சார்.
1: உதவிங்கள் மேடம். எதை எதிர்பார்க்காம நமக்கு எப்போ தோணுதோ அந்த ஒன்று செஞ்சிடணும்.
0: ஓகே, அவங்க தேவை என்னங்கறத கேட்க வேண்டாம்.
1: தெரியும் அவசியம் இல்ல, நம்ம அதை தெரிய யோசிச்சோம்னாலே
0: சரி,
1: நம்ம செய்யணுமா வேண்டாமா நம்ம மனசு வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடும்.
0: சரி சரி சரி, ஓகே.
1: நம்ம அந்த உதவி செய்ய எண்ணமே நமக்கு வராம போறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடும்.
0: நினைச்சோம்னா சரி, சூப்பர்.
1: உதாரணம் வந்து மழை. மழை வந்து இந்த இடத்துல பெய்யணும், இந்த இடத்துல பெய்யக்கூடாது நினைக்காது. அதோட கடமை வந்து பெய்ததுதான்.
0: சரி,
1: அதனால கண்டிப்பா இந்த அதை வச்சு தண்ணி ஊறி அடுத்த வருஷம் விவசாயம் பார்த்து செடிச்சிடலாம்.
0: சரி சரி,
1: அது மழை வந்து எதை எதிர்பார்க்காம செய்யும். அது மாதிரி நம்மளும் அப்படிதான் இருக்கணும்.
0: ஓகே சார், ஓகே, நன்றி.
1: அந்த அவங்க வந்து யோசிச்சோம்னாலே நம்ம செய்யணுமா வேண்டாமான்னு யோசிக்க தரமா.
0: சரி சரி, ஓகே. அந்த செலவு எவ்வளவு ஆகும் அப்படி அப்படி போயிட்டே இருக்கும் அது. சரி, ஓகே, நீங்க சொல்ற கரெக்ட் தான். ஓகே, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஒவ்வொருக்கும் தேவை அறிந்து நாம உதவி பண்ணதான் உண்மையிலேயே பெரிய உதவுது. ஆமா, சில நாளுக்கு உதவி பண்ணாத தேவையில்லாத மாதிரி இருக்கும். எது எது மனசுக்கு பிடிக்குமோ

0: அவங்களே தேவை இருக்கின்றன. கண்டிப்பான உதவி பண்ண வாழ்க்கையிலே மறக்க முடியாது சொல்லிக் கொண்டு வாழ்க்கையுடைய பெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சாபாஸ்.
1: வணக்கம் வணக்கம். இனிப்புக்கு வந்தாச்சு பேசலாம். வணக்கம் இனிப்புக்கு வந்தாச்சு பேசலாம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வாங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
2: தேர்வாடி இருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: தேவை அறிந்து தான் உதவி செய்ய வேண்டும்.
1: சரி.
2: ஏம்னா அது தேவை இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு இது ஒரு ஆடம்பர பொருளுக்கு அவங்களுக்கு தேவையா இருக்கலாம், அதுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது.
1: சரி.
2: ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரத்தான் செய்யும், எல்லாத்துக்கும் வரும். அப்ப அவங்கள அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்ப அந்த நேரத்துல நம்ம கட்டாயம் உதவி செய்ய வேண்டும்.
1: ஓகே ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நிமிர் திரைப்படத்துல இருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேடம், செல்வம் சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: கண்டிப்பா தேவை அறிஞ்சுதான் நம்ம வந்து உதவி பண்ணோம். அது சில காரணங்கள்னா, அந்த காசு வந்து நம்ம வந்து உழைக்கக்கூடிய காசு ரொம்ப கடினமானதான் உழைக்க, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒரு 10 ரூபாய் பார்க்க முடியுது. அந்த பார்க்கக்கூடிய பைசாவை நல்லபடியா ஒரு அவசியம் உள்ள ஆளுக்கு தான் நம்ம உதவி பண்ணணும் கண்டிப்பா. அப்படி இல்லாம அந்த காசை வந்து நம்ம தேவையில்லாம செலவு பண்ணும் போது அந்த காசுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா, நம்ம பொதுவாகவே நம்ம வயிறு பசிக்கும் போதுதான் சாப்பிடுதோம், வயிறு பசிக்காம சாப்பிட மாட்டோம் யாருமே கண்டிப்பா. அது தேவையில்லை, தேவையற்றது அந்த இடத்துல சாப்பிடுறது தேவையற்றதுதான், அது முறையானது கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்னு, ஒரு அவசியம் இல்லாத ஆளுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா அவருக்கு நம்ம கெடுதல் பண்ண மாதிரி கண்டிப்பா.
2: ஏன்னா
3: அவர் கெட்டு போக நம்ம வழி வைக்கும் கண்டிப்பா. ஒரு தேவையில்லாத ஆளுக்கு நம்ம உதவி பண்ணும் போது அவர் ஏன் நமக்கு ரூபாய தேவை நமக்கு உதவி பண்ணுதாரு, சரி நம்ம அனாவசிய ஜோலிப்போமே நம்ம தான் உதவி பண்ணுதாரு அப்படிங்கிற அந்த மண்ணிலேயே அவருக்கு கொண்டு வந்து
2: விட்டுரும்.
3: அந்த காசுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அது மதிப்பு இல்லாம போயிரும். அதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஆளாக கூடாது கண்டிப்பா. அதனால தேவையுள்ளதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும், அவசியம் இல்லாம செலவு பண்றது ஒரு ஆளுக்கு எடுக்கிற மாதிரி. நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம்.
4: சந்தியா ஜெகனுக்கு தேனி மாவட்டம் சின்னமனூர் சசிகலா பேசுறேன்ப்பா.
2: சொல்லுங்கம்மா.
4: நீங்க உண்மை சொல்றதுப்பா, நான் சொல்லும் போல நாங்க பேசுறதுக்கு ஒரு ஆசையா இருக்குப்பா. தேவைப்படும் போல உதவி செய்வதுதான்ப்பா சிறந்தது. குறிப்பா வந்து ஒருவருடைய முகத்தை பார்த்து அவருடைய தேவை அறிந்து உதவி செய்யலாம்ப்பா. இப்ப உதவிங்கிறது வந்து பசிக்கிற போல எனக்கு வந்து, அதாவது முகத்தை பார்த்தாலே அவர் பசியாக தெரிஞ்சிடும். அப்ப அவருக்கு உணவு கொடுப்பது சிறந்தது. சில பேருக்கு வந்து நம்ம பொம்பளையா இருக்க லேடிஸா இருக்கோம், சமையல் செய்யும் போல ஏதாச்சும் ஒரு பொருள் தீர்ந்து போகும், தயங்கி நிப்பாங்க. அதை பார்த்தாலும் நம்ம வந்து ஓடி போய் உதவி செய்யணும் ஒரு மனப்பான்மை ஏற்படுப்பா. சில பேர் இப்ப மனசுல காயப்பட்டு வருந்தி முகத்துல அழுக மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தையால் கூட அது சங்கடப்படுகின்ற சமயத்துல அவங்க அறியாமலே முன்னின்று செய்வதாப்ப உதவி அவருக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும், நம்மளுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுப்பா. நீங்க சொன்னீங்க உதவி செய்தால் மட்டும் போதுமான்னு கேட்டீங்க. உதவி செய்தால் மட்டும் பத்தாதுப்பா, அவர் பெற்ற உதவினால அவர் பயன் பெறான்னு பார்க்கணும். ஒரு பையன் டியூஷனுக்கு அத பள்ளிக்கு கட்டணம் இல்லைன்னு சொல்லி பார்க்கும் போல அவனுக்கு வந்து பணம் கொடுத்து உதவலாம், அவன் திருப்பி படிப்பு தொடர்றான்னு சொல்லி கவனிச்சு பார்த்தாதாப்பா நம்ம செய்த உதவினால அவனுக்கு வந்து நம்மளுக்கு மன மகிழ்ச்சி இருக்கு, அவனுக்கு பயன் இருக்கும்பா. நிறைவாகப்பா இயலாமல் இருக்கின்றவர்களுக்கும் முதியவர்களுக்கு வந்து கேட்காமலே உதவி செய்யணும்ப்பா. அவங்க கேட்க மாட்டாங்கப்பா, கூச்சமா தயக்கமா இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னின்று நம்ம உதவி செய்வது ஏழைக்கு செய்கின்ற உதவி, இறைவனுக்கு செய்கின்ற தொண்டா நினைக்கலாம்ப்பா. இப்ப சமீபத்தில் இப்ப விளம்பரத்துக்காக அது சேர்த்து வைக்கணும் பேப்பர்ல வந்து உதவி செய்யறாங்கப்பா, அது உதவியே இல்லப்பா, அது விளம்பரம் தான்ப்பா. வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மேடம் மேடம்

0: இன்னைக்கு இந்த பாட்டு தானே இப்ப வர்றதுக்கு
1: என்னது சார்?
0: பாட்டு தானே மேடம், கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல
1: பாட்டு இல்ல, இது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, கருத்து சொல்லக்கூடிய நிகழ்ச்சி.
0: சரி மேடம், பாட்டு இல்ல, பாட்டு இல்லையா, விருப்ப பாட்டு இல்லையா?
1: இல்ல சார், அது 10 மணிக்கு
0: தான். இன்னைக்கு உண்டா மேடம்?
1: இன்னைக்கு உண்டுதான் சார். சரியா, உண்டு உண்டுதான்.
0: சரி, 10 மணிக்கு, 10 மணிக்கு போறோம்.
1: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
2: எனக்கு வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுறேன்.
1: சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் அடிக்கிறவையில ஆடு பைக்கிறது சலவாக இருக்குங்க.
1: சொல்லுங்க.
2: ஆமாங்க, அதாவதுங்க இப்ப ஒரு ஒரு ஏற்காடுக்காக சொன்னேன், ஒரு கோயில கூட பொங்க வைக்கிறோம் வச்சுக்கங்களேன்.
1: சரி,
2: அந்த பக்கம் சத்தியால அவர் வாரத்துக்கு சாப்பிட்டு சொந்தக்காரர் வந்திருப்பாரு, அந்த பக்கம் சாமி பிள்ளாமட்டு வருவாரு. அவரை போய் வழி வழியை கூப்பிட்டு வாங்க வாங்க சாப்பிட சாப்பிடணும் சாப்பிடணும் கையப்பிடிச்சு எழுப்போம்.
1: சரி,
2: அவர் என்ன பண்ணுவாரு, ஏதோ உங்க சொல்லிச்சாங்கிறதுக்காக கொண்டு வந்து உட்காந்து கொஞ்சம் பழம் சாப்பிட்டு எல்லோட மடிச்சு வச்சு போயிருவாரு.
1: சரி,
2: ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் வாய் விட்டு வந்து இறங்கும் போதுதான் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க, யாருன்னே தெரியாது. அவங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா, போயிட்டு அப்புறம் வாங்க அப்படிம்போம். அத கேக்குறவங்களுக்கு நம்ம செஞ்சாதே நல்லது.
1: சரி,
2: ஆனா வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தவங்க வழிய பிடிச்சி போடுறதுக்காண்டி கேக்குறவங்களுக்கு வாயில கேக்குறவங்களுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாதுங்க. அது அப்படி ஒரு அளவுகளுக்கு உதவி செய்யல அப்படிங்கிறது என்னோட.
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்,
1: நன்றி நன்றி. நேர்லேயே ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, தேவை அறிந்து உதவுவது சிறந்ததா அல்லது உதவினால் மட்டும் போதுமானதா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். உதவி அப்படிங்கிறது வெறுமனே பொருளையோ பணத்தையோ கொடுக்கறது மட்டும் கிடையாது. ஒருத்தர் சொல்லாமலே அவங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் சரியான முறையில் அவங்களுக்கு துணை நிற்கிறது கூட ஒரு உண்மையான உதவி தாங்க. ஆனால் உதவி செய்யும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய விருப்பத்தையும் சரி சுய மரியாதையும் சரி மதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவை அறிஞ்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி கூட சில நேரங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். உதவுறது நல்லது தான், ஆனால் தேவை அறிந்து உதவுவது இன்னும் சிறந்தது அப்படிங்கிற இந்த எண்ணத்தோட நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய தேவையை உணர்ந்து முடிந்தவரை அன்போடு இருப்போம், உதவுவோம். நன்றி.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மையான நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ள இரண்டு கப்பல்களில் பணிபுரியும் 22 இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25 நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27 சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 உயிரிழந்தனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்கலாம் PWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகள் கேட்கலாம்.
2: டெய்லி ஹைலைட்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் BWF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2026.

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகள் கேட்டீர்கள். 10:14 ஆயிட்டிருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462256113335 இந்த எண்ணுக்கும் 2561132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, உங்களோட லைன்ல ஏதோ பிரச்சனை. சரி, அவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:19 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கும் இளையத்தார் அனைவருக்கும் எல்லா நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனிய உற்சாகமான காலை வணக்கம். வீரமநல்லூர்ல இருந்து கணேசன் என்ற புருஷோத்தமன் மேடம்.
0: வாங்க கணேசன் சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த குசேலன் திரைப்படத்துல சினிமா சினிமா சினிமா கடவுள் யாரு அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே இரட்டை காப்பியங்கள் எவை, இதுதான் உங்களுக்கு கேள்வி?
1: ஆமா மேடம், அதாவது நான் படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு மேடம், மணிமேகலைங்கிற ஞாபகம் இருக்கு மேடம்.
0: சிலப்பதிகாரம் மணிமேகலை, சரிங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள், மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார் சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியாகவே மணிமேகலையோட கதை அமைஞ்சிருக்கிறதால ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் தோன்றியதாலையும் இதை வந்து நம்ம இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம் சமயன சமய கருத்துக்களையும் மணிமேகலை பௌத்த சமய கருத்துக்களையும் மையமாக வச்சு இயற்றப்பட்டவையாக இருந்துட்டு இருக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:26 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நெய்யர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் யார், எங்கேருந்து, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் யாருன்னு சொல்லிக்கிறேம்மா. தேனியிலிருந்து நீதி மோகன்.
0: சொல்லுங்கள்.
1: பாடல் வந்து வாழ்க்கை படத்துல மெல்ல மெல்ல என்னை கொடுத்துற அந்த பாட்டு வந்து இளையராஜா மியூசிக் நல்லா இருக்குமா? நிறைய பேர் ரிங் டோனாக வச்சிருப்பாங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு கேள்வி சொல்லிடலாமா? மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு நூல் இருக்கு இல்லையா, அது வந்து யாரால் இயற்றப்பட்டது?
1: ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு
0: கேக்குறீங்களா?

0: சீத்தலை சாத்தனார், மாங்குடி மருதனார்.
1: மாங்குடிமா,
0: சூப்பர் சூப்பர். சரி, நன்றி சார், நன்றி.
1: நன்றிங்கிறதுக்கு
0: மாங்குடி மருதனாரால் தான் ஏற்றப்பட்டது. பாண்டியன் தலையாளங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக அதை வந்து அதில் பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பத்து பாட்டு நூல்களில் இதுவும் ஒன்று. 782 அடிகளை வந்து இது வந்து கொண்டிருக்குது. இதில் 354 அடிகள் மதுரை சிறப்பை வந்து பேசக்கூடிய வகையில் வந்து இந்த நூல் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகரத்தோட பெருமையும் நிலையாமை பற்றியும் விரிவாக கூறுறதால இது பெருகு வள மதுரை காஞ்சி அப்படின்னும் அழைக்கப்படுது. இப்போ வருது பாடல், உங்களுக்காக கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மனம் விரும்பிய நிகழ்ச்சி. உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சி இவ்வளவு வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: வாங்க ஜோதியம்மா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: அதான் சொல்ல மரத்துல இருந்தே மாத்தாடு மாத்தாடுன்னு.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்வி கேட்டவா உங்களுக்கு?
0: கேளுங்க மேடம்.
1: தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊர் இது. ஆப்ஷன் கண்டிப்பா வேணுமா? ஊருன்னு சொல்லிட்டேனே, இதுல என்ன ஆப்ஷன்? தென்னிந்தியாவில் ஊருன்னு சொல்லிட்டேனே, எத்தனை ஊர் இருக்கு?
0: தூத்துக்குடி,
1: பாளையங்கோட்டை. சரிங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நீங்கள் கேட்ட பாட்டு வருது, கேளுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நகரம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கல்வி மையங்கள் இருக்கு இல்லையா, அதனால் பழமையான கல்வி நிறுவனங்கள்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த பெயர் வந்து நம்ம தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம், பாளையங்கோட்டையை.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. 10:39 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்தில் சுப்ரமணி பேசுகிறேன் மேடம்.
0: நல்லா இருக்கிறோம் சார், சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இந்த மவனகிரங்கள் படத்துலேருந்து பூக்குத்தி பூமியில் அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு கேள்வி சொல்லிடலாமா? உங்களுக்கு கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஆப்ஷன் கொடுக்கணுமா? விலங்குன்னு சொல்றேனே, இதுல என்ன ஆப்ஷன்? யானை சொல்றீங்களா? வரையாடு. சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நன்றி. மேற்கு தொடர்ச்சி மலையோட சோலை காடுகள் மற்றும் புல்வெளிகளில் மட்டுமே வாழக்கூடிய அரிய பாலூட்டி வகை தான் இந்த வரையாடு. பாறை முகடுகளில் மிக லாவகமாக ஏறுறதுனால இதை வரையாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:45 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திமதி மாரியப்பன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: புதுவை பறவை படத்துல இருந்து பாட்டு ஞாபகம் இல்லையா, அந்த பாட்டு வந்து
0: கண்டிப்பா
1: அம்மாவுக்காக மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி சொல்லிடுவா. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குது?
1: கர்நாடகா மேடம்.
0: கர்நாடகா சொல்றீங்களா? நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நீலகிரி மாவட்டத்தில் கர்நாடகா மற்றும் கேரளா மாநில எல்லைக்குள்ளே சந்திக்கக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்குது. 1940 தொடங்கப்பட்டு தென்னிந்தியாவோட முதல் வனவிலங்கு சரணாலயம் இப்போ புலிகள் காப்பகமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆசிய யானைகள், புலிகள், சிறுத்தைகள், பல அரிய வகை விலங்குகள், பறவைகளோட புகலிடமாக கூட இது வழங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்மணி நிலை பண்பலை 102.6 இருந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்பாளையத்துல ராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கிறோம் ராஜ் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கண்ணிபுரம் திரைப்படத்துல மேடம்
0: கல்கி அவர்களுடைய இயற்பெயர் ராகிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்காட்லாந்து நாவலாசிரியர் சேர் வால்டர் ஸ்காட் அப்படின்ற வரலாற்று நாவல்களுக்கு புகழ் பெற்றவர். அதே மாதிரி தமிழில் வரலாற்று நாவல்களை புதுப்பித்து எழுதியதால் கல்கிக்கு வந்து இந்த பெயர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க நாவல்கள்லாம் இவங்க தான் எழுதினாங்க. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து 10:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டல இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
1: உன்னால் முடியும் தம்பி படத்துல இருந்து உன்னால் முடியும் தம்பி தம்பி இந்த பாட்டு வைங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி சொல்லிடுவா? கேள்வி வந்து, பால்ல இருக்கக்கூடிய சர்க்கரைக்கு பெயர் என்னது? ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கணுமா? சரி, நான் ஆன்சரே சொல்லிடுறேன் சரிங்களா? லாக்டோஸ். அதுக்கு பேர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. இது குளுக்கோஸ் மற்றும் கலாடோஸ் இணைந்த ஒரு இரட்டை சர்க்கரை. இதை தான் நம்ம வந்து இரட்டை சர்க்கரை மூலக்கூறு. மனித உடல லாக்டோஸ் அப்படின்ற என்சைம் வந்து நொதி மூலம் மட்டுமே இந்த லாக்டோஸ் வந்து செரிக்கப்படும். உடம்புல லாக்டோஸ் நொதி சுரக்காத போது இந்த பால் பொருட்கள் செரிமானமாகாமல் வயிறு உபாதை, உப்புசம் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்து ஏற்படும். லாக்டோ பால் குடித்தா இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வருது நிறைவான பாடல். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். மனம் விரும்புதி நிகழ்ச்சி எவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகுமதி. நேர்களே, அடுத்ததாக 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கன்ஹா தேசிய பூங்கா பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 விளம்பரம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து திரு தங்கராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே. நேரம் 11:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்கே ரெடியாக இருக்கிறேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையின் மடியில் வந்து சில இடங்கள் இருக்குதுங்க, அங்கே போனால் மனிதர்களுடைய சத்தம் மறைஞ்சி பறவைகளின் குரல் கேட்கும், வாகனங்களின் வேகம் குறைஞ்சி காட்டு விலங்குகளுடைய நடமாட்டம் நம்மளை வியக்க வைக்கும். அப்படிப்பட்ட இயற்கையின் அற்புதங்களில் ஒன்றான கன்ஹா தேசிய பூங்காவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இது இந்தியாவின் மத்திய பகுதியில் அமைஞ்சுள்ள மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் இருக்குதுங்க. இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா இயற்கையின் அழகையும் வனவிலங்குகளுடைய வாழ்க்கையும் ஒன்றாக பார்க்கலாம். இந்த பூங்காவை பற்றி பேசும்போதே முதல்ல நமக்கு நினைவு வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகள் தான். இது இந்தியாவின் முக்கியமான புலிகள் வாழிடங்களில் ஒன்றாக இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, மாவீரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கன்ஹா தேசிய பூங்காவை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நேர்களே. இந்த பூங்காவை பார்த்திங்கன்னா 1955 தான் தேசிய பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பூங்காவில் பார்த்திங்கன்னா புலி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த புலியை பார்க்குறதுக்கு ஜீப் சஃபாரிலாம் அங்கே உண்டா நமக்கு. அப்படி இந்த ஜீப் சஃபாரியில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த அனுபவம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குமா. ஆனால் புலியை பார்க்குறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் தேடியும் புலி தெரியாதாங்க. சில சமயங்களில் எதிர்பாராத நேரத்தில் அந்த காட்டுப்பாதையை கடந்து செல்லக்கூடிய புலியை நம்மளால் ஈஸியாகவே பார்க்க முடியுமா. அந்த தேசிய பூங்காவில் பார்த்தீங்கன்னா புலிகள் மட்டும் கிடையாது, மற்றொரு அடையாளமாக பாரசிங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாட் கிரவுண்ட் ஸ்வாம்ப் டியர் அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான மானுமே ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. இந்த மானை பார்த்தீங்கன்னா ஜுவல் ஆஃப் கன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது இதய கோவில் திரைப்படத்திலிருந்து.

குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது, திட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கன்ஹா தேசிய பூங்கா பற்றி தான் பேசிகிட்ருக்கோங்க. பாட்டுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு வகை மான் பாரசிங்கா அது வந்து ஜுவல் ஆஃப் கன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அதை பாட்டுக்கு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாரசிங்கா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி இந்த இனம் வந்து அழிவின் விளிம்புக்கே வந்துருச்சாங்க. 1970களெலாம் பார்த்திங்கன்னா வெறும் 66 பாரசிங்கங்கள் தான் இருந்துச்சா சொல்கிறாங்க, இருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதுகளை பாதுகாக்கிறதுக்காக சிறப்பு முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது என்னென்ன முயற்சிகள்னு பார்த்திங்கன்னா, பாதுகாப்பான வாழிடம், இனப்பெருக்க நடவடிக்கைகள், தொடர்ந்து கண்காணிப்பு, இந்த மாதிரியான முயற்சிகள் மூலமாக அதனுடைய எண்ணிக்கையை வந்து மீண்டும் அதிகரிச்சிருக்காங்க. இதனால தான் இதை ஜுவல் ஆஃப் கன்ஹா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்ஹா தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா புலி அப்புறம் மான் இதுக்கு மட்டுமே கிடையாது, இன்னும் பல விலங்குகள் அங்கே இருக்குதாங்க. சிறுத்தை, காட்டு நாய், கரடி, கவுர், சாம்பர், புள்ளி மான், காட்டு பன்றின்னு பல விலங்குகள் வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடியும். அப்புறம் கன்ஹாவுடைய காடுகளில் பார்த்திங்கன்னா சால் மரங்கள், மூங்கில், அப்புறம் பலவிதமான தாவரங்கள்லாம் காணப்படுமா. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திறந்த புல்வெளிகள் வந்து கன்ஹாவுடைய இயற்கை அமைப்பில் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியன் மற்றும் சித்ராவின் குரல்களில் பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: என்னை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்களே, இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கன்ஹா தேசிய பூங்கா பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். இந்த பூங்கா பார்த்திங்கன்னா புலிகள் அப்புறம் மான்கள் மற்ற விலங்குகளுக்கு மட்டும் இல்லாமல் பறவைகளுக்குமே ஒரு சிறந்த வாழிடமாக அமைஞ்சிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜங்கல் சஃபாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு நொடியுமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் நமக்கு நம்மளை வந்து கொண்டுட்டு போகுவாங்க. புலி பார்க்குறதுக்கு மட்டும் இந்த சஃபாரி கிடையாதான், ஒட்டுமொத்த இயற்கை சூழலையும் ரசிக்கிறதுக்காக தான் இந்த சஃபாரியே. ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு சரியான காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குமாங்க. இந்த மாதத்தில் தான் வானிலை ரொம்ப இதமாகவும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மார்ச் டு ஜூன் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால செடி கொடியெல்லாம் கொஞ்சம் வறண்டு போய் இருக்கிறனால அந்த டைம் இல்லாமல் அக்டோபர் டு மார்ச் ரொம்ப பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேசிய பூங்காவை பார்க்குறதுக்கு.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை தொடர்வது திரை இசை.

0: நேர்களை தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்பட துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராகர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்குன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நேரம் 12:03 ஆயிட்டிருக்குது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்திலிருந்து மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நேரம் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சிகள், பெண்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஸ்நேகிதிய நிகழ்ச்சிகள் இன்று நம்ம பேச போகிறோம். கோபத்தால் இழந்த வாய்ப்பு. கோபத்தால் நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். முக்கியமாக எந்த வாய்ப்பினை நம்ம தவறவிட்டோம் அப்படின்றது தான் இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். 1:00 நலம் தானாவில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் கணையம் பாதுகாப்பு முறைகள் பற்றி கேட்கலாம்.

0: இரண்டு மணிக்கு குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக உங்களுடைய விற்பாடலை கேட்கலாம். 3:00-2:00 திரையருவி, 4:00-2:00 பொதிகை தும்பை நிகழ்ச்சி, 5:00-2:00 ஞாபகம் வருதே, 6:00-2:00 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 7:00 அறிவியல் தகவல்களோடு திரை இசை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி, 8:05 இளம் காற்று நிகழ்ச்சியில் இன்று வேளை வரும் வேளை, 9:00 இடைவிடாத இசைமலை கேட்கலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று கேட்க போறீங்க சிலப்பதிகாரம் கூறும் பெண்ணியம் மற்றும் அறநெறிகள். 10:00 சுகுமாரகங்கள் நிகழ்ச்சி, தொலைபேசி வழி நேயர் பாடல்கள் கேட்கலாம். இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்கவிருக்கும் விளம்பரத்தையும் கேட்டுட்டு ஷாஜகான் திரைப்படத்துல இருந்து பாடலையும் கேட்டு வந்துருங்க. இது FM Rainbow 102.6.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட, 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 12:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இப்போ கேட்க போறீங்க பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. கோபம் எத்தனை ஆழமான சொல் இல்லையா? அதனால தான் என்னவோ அதில் நிறைய பேர் முங்கிடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோபத்தால் நமக்கு ரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து கோபப்படும் போது 140-150 வரைக்கும் பிளட் ப்ரெஷர் வந்து ஏறுதான். இப்படிப்பட்ட கோபத்தினால நிறைய பேர் ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, கோபத்தினால் இழந்த வாய்ப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜே விஜய், மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். இப்போ எனக்கு கோபம் வந்துச்சு, என்னடா பேசவே விடலையே, அவன் பாட்டு பேசிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துச்சு.
0: ஆமா,
1: சரி இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ பேசிக்கலாம்னு விட்டுட்டு,
0: ஒரு ஓப்பனிங்லாம் டெவலப் பண்ணிட்டு அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த ஓப்பனிங்லாம் கிரியேட் பண்ணிட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ கோவத்தினால நம்ம இழக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி தான் இன்னைக்கு நேர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. என்னடா நெகட்டிவாக அப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிலாம் நினைக்க
1: வேணா, இல்லை இல்லை.
0: ஆமா, ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து இன்னைக்கு இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நம்ம வந்து
1: இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறோம்.
0: ஆமாம்,
1: ஒரு சான்ஸ் மிஸ் ஆகும்போது ஏன் மிஸ் ஆச்சுன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் நடக்காத மாதிரியும் நம்ம பார்த்துக்குருவோம். அதனால இந்த மாதிரி நெகட்டிவ் வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து பாசிட்டிவ்க்குள்ளே போக முடியும்
0: அதனால் கோவத்தில் என்னலாம் நீங்கள் இழந்திருப்பீங்க, முக்கியமான வாய்ப்பு என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க அதை பாடமாக எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் டயல் பண்ணி அழைக்கிறதுக்காக 0462-256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-256-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் டயல் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா.
2: நான் பாளையங்கடை குழந்தைங்க.
1: மாரியம்மாள் சொல்லுங்க, கோபத்தால இழந்த வாய்ப்புகள் உண்டா ஏதாவது?
2: இருக்குங்க, நம்ம ஃபேமிலிக்குள்ள
1: பேசுங்க, செலக்ட் ஆயிட்டு
2: ஃபேமிலிக்குள்ள உட்கார்ந்து பேசுவோம். பேசிட்டு இருக்கும்போது நம்ம தப்பே இருக்காது, ஆனா தப்பு இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க.
0: அப்படி
2: அந்த இடத்துல நம்ம பேச முடியாத சூழ்நிலை இருக்கும்.
1: சரி
2: சரி, பேசிக்கிட்டா நம்ம உறவு முடிஞ்சிடக்கூடாது, வேண்டாம் சொல்லுவாங்க. நீ அந்த இடத்துல பேசிக்கலாம்ல, நீங்க ஏன் பேசாம விட்ட அப்படின்னு என்ன கேட்பாங்க.
1: சரி
2: சரி, வேண்டாம் பேச வேண்டாம், பேசினா பேசிட்டு போறாங்க.
0: இது கோவத்தை காட்ட முடியாத வாய்ப்பு மாதிரில இருக்கு.
1: ஆமா, கோவத்தால நீங்க இழந்த வாய்ப்பு என்ன, அதான் இன்னைக்கு தலைப்பு.
0: இப்ப நம்ம திடீர்னு கோவப்பட்டிருப்போம், அதுல நமக்கு இது கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அதை கொடுக்காம கூட போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது
2: அதே மாதிரி நடந்திருக்குங்க.
1: சொல்லுங்க.
2: எப்படி சொல்றது, வேலை இல்ல கோபத்தினால நான் ஒரு வேலையை இழந்திருக்கேன்.
0: அந்த மாதிரி கோபத்தினால ஒரு வேலையவே நீங்க இழந்தீங்க.
1: இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன்.
0: கோவத்தினால இழந்த வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு இருக்கா?
2: வாய்ப்பு
0: இல்லங்க, கோபத்தினால இழந்த வாய்ப்பு. அது இல்லங்க, கோபத்தினால இழந்த வாய்ப்பு.

0: அதுதான் இன்னைக்கு
1: டாபிக். கோபப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துலயாவது? கோபம், கோபம்.
0: சரி, நீங்க
2: கோபத்துல இது ஒரு கோபம் தானே மேடம். 25 வருஷமா வெளிநாடு போல.
1: சரி, அதாவது நமக்கே தெரியாம ஒரு இடத்துல வாய்ப்பு நமக்கு ரெடி ஆயிருக்கும். சரி, இவங்களுக்கு கொடுப்போம், நல்லா பண்றாரு விஜய். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், விஜய் இருக்காங்க, விஜய் வந்து ஓகே நல்ல பையன், இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கலாம். பட் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு முக சுளிப்போ இல்லது வார்த்தைகள் ஏதாவது வித்தியாசப்பட்டாலோ இவனுக்கு எது கொடுக்கும் நம்ம அப்படிங்கிற ஒரு
0: கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்ற தாட் வந்துடும். நிச்சயமா நமக்கு ஏதாவது பொறுப்பு உயர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க எப்படி மத்தவங்களை ஹேண்டில் பண்றான் அப்படின்றத நம்ம பார்ப்பாங்க.
1: நெகட்டிவா நம்மளே உருவாக்கிடுவோம்.
0: அதனால கோபப்படும் போது பார்த்து கோபப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு
1: கோபமே படக்கூடாதுதான், வெளியே வேலைக்கு எல்லாம் போனா.
0: நிகழ்ச்சியில எடுத்தா நம்ம பாடல் ஒண்ணு கேட்டுலாம்.

0: கோபத்தால் இழந்த வாய்ப்பு அது என்ன அப்படின்றது தான் தோழிகள் கிட்ட நம்ம கேட்க போறோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்க கேட்கலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேடிசி நகர்ல இருந்து லட்சுமி.
2: சொல்லுங்கம்மா, கோபத்தால் நீங்க இழந்த வாய்ப்பு என்னன்னு.
1: 1987 பெண்காவலர் அப்பதான் முதல்ல எடுத்தாங்க.
2: சரி,
1: அப்போ எங்க மாமா மெனக்கிட்டு மதுரையில இருந்து அப்ளிகேஷனை கொண்டு வந்து, கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லம்மா, நீ போடு, வயசு இருக்கு உனக்கு, அதனால போடுன்னு சொன்னாங்க, அப்ளிகேஷன் போடுன்னு. ஆனா என் மாமியாரும் கணவரும் ஒத்துக்கல.
2: சரி,
1: கை குழந்தைய வச்சுட்டு அவ ட்ரைனிங்க்கு எல்லாம் போக முடியாது அப்படின்ட்டாங்க. அவங்க மேல உள்ள கோபத்துல மாமாட்ட நான் வேண்டான்னு சொல்லி அந்த வாய்ப்பை
2: இழந்துட்டேன்.
1: இப்போ 2004 என் பொண்ண அப்ளை பண்ண சொல்லி அவ இன்னைக்கு காவல்துறையில எஸ்ஐயா இருக்கா.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: வைராக்கியமா அந்த கோவத்தை வைராக்கியமா மாத்திட்டீங்க.
1: ஆமா, அது ஆறாவது ரணமா.
2: இல்ல, அது எப்படி ஃபீல் பண்ணீங்கமா, அந்த வாய்ப்பை விட்டுட்டோமே அப்படினு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல அந்த டைம்ல.
1: இப்போ என் பொண்ண காவல்துறையில இருக்கா.
0: சூப்பர்மா, சூப்பர், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில
2: புரியல நினைக்கேன். சரி, ஓகே, நன்றிமா, நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், லலிதா பேசுறேன்.
0: தாளையுத்து லலிதா, சொல்லுங்க.
3: ஆமா,
2: இழந்த
0: வாய்ப்பு என்ன? கோபப்பட்டிருப்போம், நன்றி. டாபிக்கே வேற மாதிரி போகுது. நன்றி, நம்ம இன்னொரு நாள் அந்த டாபிக்ல பேசிடலாம். நன்றி நன்றி. அதாவது கோவத்தினால இழந்த வாய்ப்பை பத்தி தான் நம்ம பேசுறோம். எனக்கும் ஒரு ஷேரிங் இருக்குது. என்ன அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம திடீர் திடீர்னு அந்த கோவம்னா என்னன்னே தெரியாத வயசுல நம்ம படபடன்ட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து என்னன்னா, எங்க அப்பா சைக்கிள் வாங்கி தரதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருந்தாரு. அது தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் சம்மந்தமே இல்லாம, என்ன இன்னைக்கு சாம்பார் சாதம் சொல்லிட்டு தயிர் சாதம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டேன்னா, என்கிட்ட இருந்த பெண்ணை வந்து கையிலேருந்து தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டேன்.
2: சரி,
0: நீ இவ்வளோவே இப்போ கோவப்படுறிய, சைக்கிள் ஓட்டினா எவ்வளோ கோவப்படுவேன், உனக்கு சைக்கிள் கிடையாது, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், கோவத்தினால நீ இந்த சைக்கிள் தரக்கூடிய வாய்ப்பை நீ இழந்துட்ட அப்படின்னு.
2: அதாவது அவங்க பயந்துட்டாங்க, பையன் வந்து இப்பவுமே எப்படி இருக்கானே, நாளைக்கு ரோட்ல ரெண்டு சைக்கிளும் ஏதோ மோத வந்தா அப்ப ரியாக்ட் பண்றது வேற மாதிரி இருக்குமே, கொஞ்சம் ட்ரெயின் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்க அப்பா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க.
0: அந்த மாதிரி நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயத்தையும் கூட இந்த கோவம் வந்து தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில அதே வைபோட ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களோட இசையில வசீகரா திரைப்படத்திலிருந்து தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போறோம். காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 லைன் ஸ்னேகிதே நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருக்கோம். கோபத்தினால் இழந்த வாய்ப்பை பற்றி தான் பேச வந்துட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்துமா பேசுறீங்க?
2: சாந்தமாக வழங்கி கொண்டிருக்கும் சந்தியா மேடத்துக்கும்
1: என்ன விஜய் எப்ப மேடம் ஆகுறீங்க?

0: என்னடா இது மேடம் ஆக்கிட்டாங்களே
1: ஆமா
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமாக இருக்கிறோம், ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம்.
0: ஆமாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா
2: இருக்கேன்.
0: நான் கேட்டேங்க, நேர்கள்லாம் இனி கேட்டாங்களா? ரெண்டு வாரமா ஆச்சே நான் எழுந்து பேசிட்டு. ஐயோ உண்மையிலதான், ஆனா என்ன பேச சொல்லி கேக்கல, பொத்தம் பொதுவா கேட்டேன்.
1: பொத்தம் பொதுவா கேட்டிருக்கேன்.
0: சரி சொல்லுங்க
1: சொல்லுங்க.
0: கோபத்தால நீங்க எழுந்த வாய்ப்பு எங்கிருந்து பேசுறீங்க? தோட்டத்துல பேசுறீங்க. தோட்டத்துல உங்க பேச்ச விட காத்து சத்தம் அதிகமா இருக்கு.
2: அதனால சொல்லி பார்த்தேன் கேக்குற.
0: சரி,
2: கடைசியில கோபப்பட்டு உங்க வேலையை வேண்டாம்னு
1: கேட்டு.
2: சம்பளம் கட்டாது மேடம், 9 மணிக்கு போறோம்னா நம்ம சாப்பிடவே கூடாதான்.
0: உங்களுடைய
1: நீங்களும் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். 04-62-2256-1132 என்கிற எண்ணையும், 04-62-2256-1133 என்கிற எண்ணுக்கும்.
0: இந்த நம்பர் விஜய், இந்த நம்பர் சொல்றதுக்காக தான் அந்த அம்மாவை ஸ்டாப் பண்ணீங்களா?
1: இல்ல, லைன்ல வந்துட்டு இருந்தாங்க.
0: அவங்க ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருந்தாங்க, பேசிட்டு கூட போயிருந்திருப்பாங்க.
1: ஆமா, கோபப்பட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை வந்துட்டாங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: கோபப்பட்டாலே
3: நடக்கிறது கண்டிப்பா நடக்காது. ஒரே தறிதான், ஆறே ஆறு செலவா ஒரு தறியில. இந்த அம்மா என்னவோ சொன்னாங்க, கோபப்பட்டு அப்படியே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. அப்படியே இருந்த வெளி அனுபவம், வீட்டிலே அழகா நிலையே வேலை செஞ்சிருக்கலாமேன்னு தோணுச்சு. அந்த கோபத்தினால
0: இது எப்ப தோணுச்சு இங்க பாருங்க கனகம்மா, இது எப்ப தோணுச்சு? அப்ப தோணி இருக்காது, அதுக்கப்புறம் எப்ப நீங்க அதை உணர்ந்தீங்க?
3: மெட்ராஸ்க்கு போனப்போ கஷ்டப்பட்டப்ப தோணுச்சு. தண்ணிக்காக 2 மணிக்கு எழுச்சி குளிச்சப்ப தோணுச்சு, அழகா வீட்டுல தண்ணி கிடைக்குமே வீட்டுல. ஐயோ,
0: அதான் அந்த சொல்லுவாங்க இல்லையா, கோவம் வர நேரத்துல வந்து ஒரு 10 எண்ணணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா நானும் ட்ரை பண்ணி
3: பாத்திருக்கேன். நம்ம கிருஷ்ணன்லாம் இதுல சொல்லுவாரு, தண்ணி குடிக்கணும் 10 எண்ணணும்.
0: ஆனா முடியலங்க, நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்திருக்கேன். கோவப்பட்டாதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. விஜய் பாத்தீங்களா என்ன சொல்றாப்ல, இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாக்குறோமான்னு கேக்காப்ல.
3: அந்த இறை சிந்தனைக்கு போடுறீங்களே, ஒரு 6 to 6:30 சாயந்திரம்
0: நல்லா இருக்கா?
3: கேட்டாலே போதும், கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரா கோவத்தை கட்டுப்படுத்த கண்டிப்பா நிறைய சொல்றீங்க, எல்லாமே நல்லா சொல்றீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி கனகம்மா, நன்றி.
1: நம்ம கோவத்தை இறக்கிறதுக்காக அப்படி பல ஐஸுகளை வந்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்ம சூப்பரான ஒரு பாடல் ஒன்று கேட்டலாம். எதிரி திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போறோம். சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீவர்தினி குரலில்.
4: இச்சு தரியா, ஒரு இச்சு தரியா,

0: நேரம் 12:38. நம்ம கூட பேச வர அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்துமா பேசுறீங்க?
2: மறுபடியும்
0: அவங்களை வரவிடாம ஆக்குது அப்படின்னு சொல்றீங்க.
2: அந்த நம்ம உடம்போட வழியால நம்ம அந்த அவங்கள கோபத்துல பேசணும். அது ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயி மாதிரி ஆயிருது. மறுபடியும் எதுக்கு பேசணும், அவங்க மாதிரி இருக்கா, அந்த மறுபடியும் அந்த அளவு நம்ம போடலாம் தெரியலையே. நம்ம சொந்தக்காரங்கிட்ட ஒருமை உரிமைப்பட்டவங்க கிட்ட சொல்ல முடியல.
0: ஓஹோ. ஆமா, கோவத்தினால அந்த உடம்பு சரினால வர கோவத்தை புரிஞ்சுக்காம இருக்காங்க.
1: உறவுறாங்கன்னு சொல்ற வராங்க. சரி,
2: நம்ம வழி காரணமா பேசிருந்தோம், அது அவங்களுக்கு புரியல. மறுபடியும் நம்மள அவங்க வாங்கன்னு சொல்றதுக்கு நம்மளால முடியாத அளவுல இருக்கு.
1: சரி சரி, நல்லா இருக்கீங்களான்னு உங்ககிட்ட நான் கேட்டேன் அப்பவுமே.
0: நல்லா இருக்கம்மா.
1: நல்லா இருக்கும்மா, ஏதாவது சொல்லுங்கம்மா.
2: ஆமா,
0: நன்றிமா. நன்றி நிகழ்ச்சியில்.
1: சரிம்மா, சரிம்மா.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்,
1: வணக்கம்.
3: என்ன
1: அம்மா,
3: தேடுவோம்ல, தனியாம வரவே இல்லன்னு.

0: கோபத்தால நீங்க இழந்த வாய்ப்புகள்லாம் என்ன?
1: நீங்க
0: பீமாமா இவங்க எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பீங்க, அதனால இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு சம்பந்தம் இல்ல நினைக்கிறேன்.
2: நாங்க பிரிச்ச இடத்துக்கு போகும்போது எங்க தாய் சொல்லுவா, எங்க சாமி எல்லாம் தான் கலகலன்னு சொல்லிடுவா.
0: உண்மைதான் சொல்லிருக்காங்க. சரி ஓகே, வாய்ப்பெல்லாம் இப்ப நீங்க இழந்திருக்க மாட்டீங்க அப்படிதானே, எந்த வாய்ப்பையுமே. ஓகே சூப்பர் சூப்பர், இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன விஜய், சரி ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி.
1: கோவமே படல, அதனால எனக்கு வாய்ப்பும் கிடைக்கும், அதாவது
0: போகல
1: அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இளையராஜா அவனுடைய இசையில நம்ம பாடல் கேட்க போறோம். கடலுக்கு மரியாதை திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்க.

0: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: அது உடம்பு சரியில்லாதப்போ வர கோவத்தை வந்து சில பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்க சொன்ன பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சு. ஏன்னா உடம்பு சரியில்லாதப்போ நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக தான்
2: இருக்கும். ஆமாம்
1: ஆமாம், எப்படா நம்ம பெட்லேருந்து எந்திரிப்போம், இப்படியே படுத்து கிடக்கும்,
2: எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க மற்றவங்க மேலே. அதை வந்து மற்றவங்க தான் புரிஞ்சுக்கணும்.
1: ஆமாம்,
2: உடம்பு சரியில்லாதவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு.
1: அதாவது சூப்பராக வந்து பதிவு பண்ணாங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் இந்த மாதிரி கோவத்தினால் இல்லை அந்த வாய்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்த நியர் வந்துட்டாங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சுமா, பேசலாம். வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க கேட்டிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாமா? வணக்கம், என்னாச்சு விஜய்?
1: வணக்கம்.
2: இப்போ நம்மளை கொஞ்சம் கோவப்படுத்தி பார்ப்போம்னு நினைக்காங்களோ ஒன்றுமோ தெரியல நேயர்கள்லாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: கோபத்தால் நீங்க இழந்த வாய்ப்பு கேட்டுச்சா?
3: உங்களுக்கு
2: கோவம் வரும் தானே? அவங்க திட்டுறாங்க திட்டல, உங்களுக்கு ஏதாவது யாராவது பண்ணா கோவம் வரும் தானே? வராதா?
3: வரும், ஆனா அதை நம்ம வந்து வெளிப்படுத்திருக்க மாட்டேன்.
2: புரிஞ்சுக்கிட்டாங்களா?
1: உறவுகள் நிறைய பாதிக்கப்படுது நமக்கு தெரியுது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சகோதர விஜய்க்கு. வணக்கம்.
1: வணக்கம்
4: இடத்திற்கு. வணக்கம். நான் வாஸ்தவன் வந்து ஆனந்தி பேசுறேன்.
2: நல்லா இருக்கோமா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். கோபம் வந்து எனக்கு இப்ப எல்லாம் வர்றது இல்ல. அந்த அக்கா தங்கச்சி அந்த வீட்டுல இருக்கும் பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்ப ஏதாவது சேர்ந்துவாங்க அவங்க. பாத்தீங்கன்னா பார்டர்ல இருந்து பரோட்டா வாங்கி தருவாங்க எங்க அப்பா. அப்பதான் எங்கிட்ட ரொம்ப இழுக்கும் எங்க
1: அக்கா.
4: ஏதாவது சீண்டி விட்டுரும், நான் என்ன பண்ணுவேன், கோபத்துல சாப்பிட மாட்டேன். அது என்னன்னாலும் சாப்பிட்டுரும்.

0: இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், இதை இழக்கலாமா?
1: இத நிறைய பேர் பண்ணவும் செய்வாங்க.
2: கேட்டாலே நினைச்சாலே சிரிப்பா இருக்கு. அந்த பரோட்டா தான் இழந்திருக்கேன்.
1: எவ்வளவு பெரிய விஷயம் அந்த டைம்ல.
0: இல்ல நாங்க வேற பசியில இருக்கோம், நீங்க வேற பரோட்டா தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க, அது வேற இருக்கு.
2: அதுதான் மேடம், அந்த சொல்லுவாங்கல்ல, இள ரத்தம் பாரு சூடாகுது கோவம் வருது அப்படி சொல்லுவாங்க. இப்ப வந்து நம்ம ஒரு நிதானமா எல்லாமே கொஞ்சம் குறைச்சி எல்லாம் கரெக்டா வந்துட்டோம். அப்ப வந்து அந்த வயசுல அந்த டீனேஜ்லதான் அந்த கோபம் வரும். ரெட்டிச்ச வயசு, இளம் வயசு, கோபம் ரத்தம் சூடாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அதிக கோபம் எல்லாத்துக்கும் வரும். இப்ப எல்லாம் கொஞ்சம் எல்லாம் நம்ம வந்து குறைச்சிட்டோம் இல்லையா?
0: ஆமா, இப்ப கொஞ்சம் மெச்சூர் ஆயிருப்போம் அப்படிதானே.
2: இந்த
1: மாதிரி கோவத்துல நீங்களும் பரோட்டாவை இழக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில சாப்பாடும் போது மட்டும் எனக்குமே
0: கோவப்பட்டுதான் விஜய். முன்னாடி எல்லாம் வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாட்டுலதான் காட்டுவேன்.
1: சாப்பாடுல மட்டும் தயவு செய்து.
0: ஆனா எங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போன்னு போயிருவாங்க. என்ன கோவத்துக்கே மதிப்பு இல்லாம போயிரும். ஆனா எங்க அப்பா வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க, சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்க அப்பா இருக்கிறனால அந்த கோவத்தை காமிச்சுக்கிருவேன். அப்பதான் சரி ஓகே ஓகே சாப்பிடுமா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு.
1: அதனால கோவத்தினால வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, வரக்கூடிய உணவையும் நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு.
0: ஆமாம், அந்த கோவத்தினால சாப்பிடாம போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க ஸ்கூலில் நாம் படுற பாடு எனக்கு தான் தெரியும், ஏண்டா சாப்பிடாமல் வந்தோம் அப்படின்ட்டு.
1: நிகழ்ச்சியில் எடுத்தால் நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்கலாம் நினைத்தேன் வந்தா. இத்திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கார் சலைகளில் கேளுங்க தேவா இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில்

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ண நேர்களுக்கும் சரி, கலந்துகிட்ட நேர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கோவத்தினால் இழந்த வாய்ப்பை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கோவத்தினால நிறைய பேர் பரோட்டாவையும் நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது.
3: விஜய், கோபம் வந்து ஒரு நொடியில் வரக்கூடிய ஒரு சின்ன உணர்வு தான்.
2: ஆமாம்,
3: ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்டகாலம் இருக்கும். அதனால் கோபம் வரக்கூடிய நேரத்தில் வந்து கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நல்ல வாய்ப்பையும் சரி, நல்ல உறவுகளையும் சரி, நல்ல உணவுகளையும் சரி, நம்ம இழக்க வேண்டிய இது அவசியமே இருக்காது. அதனால் அந்த கோபத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம டெய்லி டே நம்மளை ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம்.
2: நிச்சயமாக இலக்கையும் யாரும் இழக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பையும் இழக்காதீங்க அந்த சின்ன கோபத்தினால அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது காற்சலைகளில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நேரம் 1 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி நலம் தானா. இப்பொழுது கேட்கலாம் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
4: குழந்தைய முதல்லேண்டே கொண்டு வர ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்சுவலி த பேரண்ட்ஸ். பெற்றோர்கள்கிட்டேருந்து தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கிறது. நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், நீ நல்லா பண்ணணும், நீ ஸ்கூலில் நல்லா மார்க் வாங்கணும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. பட் வந்து ஒரு 100 குழந்தைங்க மத்தியில் இந்த குழந்தை பர்ஃபார்ம் பண்ணியே தீரணும். அந்த குழந்தைக்கு வருதோ வரலையோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்குற ஸ்ட்ரெஸ், அகாடமிக் ஸ்ட்ரெஸ். பட் இதுவே ஒரு ஒரு குழந்தைக்கும் அவங்களுக்குன்னு பலங்கள் இருக்குது, அவங்களுக்குன்னு தடைகள் வீக்னஸ் இருக்குது. அந்தந்த குழந்தைங்கள அவங்களோட பலங்களை வச்சு நம்ம கொண்டு வந்தோன்னா அப்போ கதையே வேறு. அந்த குழந்தைக்கான ஏற்ற சில காம்படிஷனுக்கு சேருவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா விளையாடுற பிள்ளைகள் ஈஸியாக அவங்களா சொல்லி விளையாடுற பிள்ளைகள் போயிடுவாங்க. பட் சில பிள்ளைகளுக்கு விளையாட வரும், சொல்ல தெரியாது. அம்மா அப்பா வீட்டிலனா விளையாட ரொம்ப பெருசாக அவங்களும் பார்க்க மாட்டாங்க, இல்லை நீ படித்ததான் தீரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க திறமை இருக்கும், ஆனால் வெளிப்படுத்துறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகும். ஏன், அவங்களுக்கான தருணங்கள் அவங்க அம்மா அப்பா தான் முதல்ல கொடுக்கணும், அதுக்கான சில சான்ஸ் அவங்க அம்மா அப்பா தான் ஆரம்பிக்கணும், அதுவும் கொடுக்காம போகிறாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல். இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், சீக்கிரமாக வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து 6 வயசு குழந்தையோட படிப்பை கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குறது. ஸோ பெற்றோர்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கம்மி பண்ணணும்னா அந்த பெற்றோர்களை முதல்ல ஒரு 6 வயசு குழந்தைக்கு என்ன வேணும்னு அங்கேண்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியுது. இதில் டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த பெற்றோர்களையுமே அவங்க தான் கவுன்சிலிங் பண்ணி கொண்டு போகணும். ஒரு 6 வயசு குழந்தை, உங்கள் குழந்தைக்கு இது பண்ண முடியறது, இது முடியலை, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது முதல் பார்க்குற ஆள் டீச்சர்ஸ். இதையும் மீறி அவங்களுக்கு புரிய முடியலன்னா எஸ் பெற்றோர்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட கூட்டிகிட்டு வரலாம். மனநல மருத்துவர்கள், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கூப்பிட்டு வரும்போது அந்த குழந்தைய புரிதல், அதாவது அவங்க குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய உதவி செய்வோம். பட் அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் சொல்லும்போது இது ஆரம்பம் பெற்றோர்கள் கிட்டேட்டு, அண்ட் குழந்தைய நம்மளோ அவங்க பலங்கள் அவங்க திறமைகள் புரிஞ்சோன்னா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. அந்த குழந்தையோட உலகத்தில் இருக்கிற சுற்றுச்சூழ்நிலையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து பண்ணணும். இந்த விஷயம் வந்து பெற்றோர்கள் மட்டும் பண்ணால் அதை சாதிக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் இதில் நம்ம பண்ணலாம். ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஒரு புகைப்படம் பார்த்தோ இல்லை அதில் இருக்கிற சில மெசேஜஸ் பார்த்தோ இது வழியாக தான் நீங்கள் தொடர்பு பண்ணுறீங்க. நீங்கள் நேராக உண்மையாக ஒரு நபரோட தொடர்பு வைக்கலை, அதுதான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். மனிதர் வந்து ஒரு மெசேஜில் அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு அவங்களோட வார்த்தைகள் வழியாக நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. அவங்க சோகமாகவும் சொல்லலாம், சந்தோஷமாகவும் சொல்லலாம், அதை வந்து நம்ம நிறைய விதத்தில் நம்ம தவறாகவும் புரிஞ்சுக்கலாம் சோஷியல் மீடியாவில்.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.

நேரம் 1:04 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கணையத்தை

எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற விஷயம்தான். நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சியான நலம் தானாவில் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை எப்போவுமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். டெய்லியும் ஒவ்வொரு மாதிரியான மருத்துவ விஷயங்களும் சரி, ஆரோக்கிய குறிப்புகளும் சரி கேட்டுட்ருக்கிறீங்க. இப்போது என்ன அப்படின்னா, உடலின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் இன்சுலின் சுரப்பிலும் உணவை செரிக்கக்கூடிய நொதிகள், அதாவது என்சைம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதுலேயும் உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு தான் இந்த கணையத்துக்கு இருக்குது. இந்த கணையத்தை நம்ம எந்த மாதிரிலாம் பாதுகாத்துக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்தா கணையம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சூப்பரான பழைய பாடல்களும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுக்கலாம், பணக்கார பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு அவங்களுடைய இசையில் வாலி வரிகளில் நம்ம கேட்க போகிறோம். முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்கள்.

ஆசை புரியலையோ, பக்கத்தில் இருக்கையிலும் தெரியலையோ, யாரென்ற மயக்கம் என்ன தெரியலையோ, யாரென்ற மயக்கம் என்ன தெரியலையோ, நான் என்று சொன்ன பின்னும் விளங்கலையோ, சத்திகம்மா பத்தன்னி சத்யப்பது.

உள்ளதை மறைத்து வைத்து பயனில்லையே, உண்மையை வெளியில் சொல்ல பயமில்லையே. ஒன்று போல் ஒன்றிருக்கும் தவறில்லையே, யாருக்கும் யாரிடமும் பகை இல்லையே. ரம்பம் பம்பம் பம்பம்.

நலம் தானா நிகழ்ச்சியில் கணையம் பாதுகாப்பு முறைகள் பற்றி தான் சின்ன சின்ன விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, கணையத்தை முக்கியமாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா, மது பழக்கத்தை அறவே நீக்கிறது. மது பழக்கம் அப்படின்றது வெறும் கணையத்தை மட்டுமே இல்லை, உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களையும் சரி, முக்கியமாக குடல்கள் அதை சார்ந்த பகுதிகளையும் டேமேஜ் பண்ணுது, அதாவது ரொம்ப பாதிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். முக்கியமாக அது கணையத்தோட மிகப்பெரிய செயல்பாட்டை வந்து அது வந்து கம்மி பண்ணிட்டுருக்குது. அதனால தான் யாருமே வந்து மது பழக்கத்தை வந்து எடுக்காதீங்க, அது கணையத்தை பாதுகாக்கும் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, கணையத்தில் தான் நமக்கு உணவை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ் சொல்லக்கூடிய செருவூட்டிகளும் வந்து சுரக்குது. அதை முற்றிலுமாக கெட்டுப்போக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்

நம்ம உடலில் பல பாகங்கள் இருந்தாலும் இந்த வயிற்று பகுதியை சுற்றி உள்ள ஒரு விஷயம்தான், அதுக்குள்ளே சின்ன சின்னமான வேலைகள்லாம் நிறைய நடக்குது. ரொம்ப வேலை பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வயிற்று பகுதியில் உள்ள பல பாகங்கள்லாம், அதில் முக்கியமான விஷயம்தான் இந்த கணையம் அப்படின்ற பகுதி. அந்த கணையத்தை எப்படிலாம் பாதுகாக்கணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த வகையில் நம்ம முதல்ல மது தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. மதுக்கு அடுத்ததாக யார் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த புகையிலை தான். புகையிலையில் உள்ள நச்சுக்கள் கணையத்தை ரொம்பவே பாதித்து புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் அது போய் விட்டுருது. அது மட்டும் இல்லாமல் கடுமையான கணைய அலட்சியும் வந்து இது வந்து கொண்டாக்குது. அதனால் புகையிலையை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அது பயன்படுத்துகிற இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, அது முக்கியமாக இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது புகை பிடிக்கிறவர் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. புகைக்கு பக்கத்தில் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் வந்து இந்த பாசிவ் ஸ்மோக்கிங், அதாவது அந்த புகையை வெளியிடுற புகையை நம்ம சுவாசித்தாலே நமக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்றத காரணம் காட்டி தான் பொது இடத்துல யாருமே இதை பண்ணக்கூடாது அப்படின்ற தடையும் வந்து விதிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பொதுமக்கள் வந்து தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் புகையிலையில் நீங்கள் பாதிக்கிறது மட்டுமே இல்லாமல் மற்றவங்களும் சரி, ஒரு அப்பாவியும் சரி, அதில் இன்னசென்ட்டும் சரி, அதில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் புகையிலையை வந்து தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். பனித்திரை திரைப்படத்துலேருந்து கேவி மகாதேவன் இசையில் நம்ம பாடல் கேட்கலாம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க கவிஞர் கண்ணதாசன், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க பி சுஷீலா. காற்றலைகளில் பாடல் வந்துகிட்டே இருக்குது 1:16 நிமிடங்களில்.

இன்றைக்கி நலத்துறை நிகழ்ச்சியில் கணையம் பாதுகாப்பு முறைகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. முக்கியமாக அடுத்ததாக நம்ம என்ன அப்படின்னா, தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பழங்கள், காய்கறிகள், அது மட்டும் இல்லாமல் முழுமையாக இருக்கக்கூடிய தானியங்கள் மற்றும் நார்ச்சத்து உள்ள அதிகமான உணவுகளை சேர்த்துக்கிறது அப்படின்றது வந்து கணையத்தை சீராக வைக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இது முற்றிலுமாக, அதாவது இந்த பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் இது எல்லாத்தையுமே சேர்க்கறது மூலமாக கணையத்தோட ஆரோக்கியமும் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதிகமாக பதப்படுத்த உணவுகள், அதிக எண்ணெய் மற்றும் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளையும் வந்து தவிர்க்கிறது மூலமாக கணையம் வந்து ரொம்ப உழைக்காமல் கணையம் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய கொழுப்பு நிறைந்த உணவுகளாகட்டும், எண்ணெய்கள் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்டுக்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில். இன்றைக்கி நம்ம நலம் தானா தான், நலம் தானாவில் கணையம் பாதுகாப்பு முறைகள் பற்றி தெரிஞ்சிட்ருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. அதே மாதிரியே இப்போ உடல் பருமன் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே சவாலான விஷயங்களாக இருக்குது. உடல் பருமனில் உடல் பத்தின சார்ந்த சிந்தனைகளும் சரி, நிறைய விஷயங்களும் சரி, இப்போ மக்கள்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வாக்கிங் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பேர் உடற்பயிற்சிலாம் செய்ய சூப்பராக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மார்களும் சரி, ஆண்மார்களும் சரி, சூப்பராக வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி உடல் பருமன் வந்து கணையத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றதை நம்ம கேட்டுக்கலாம். உடல் பருமனால் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அப்படின்றது வந்து இன்சுலின் சுரக்க நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய அபாயங்களும் நிறைய இருக்குது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சீரான உடற்பயிற்சி மூலமாக, அது மட்டும் இல்லாமல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது அப்படின்றது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் உடனே உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான தேவைகளும் நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றது நம்ம சொல்லணும். ஏன்னா உடல் பருமனை வந்து உடனே குறைக்கிறதுக்காக நிறைய விஷயமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, சீராக உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக, அதாவது தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லக்கூடிய அந்த உணவை வந்து கம்மி பண்ணுறது, நேரா நேரத்துக்கு கரெக்டாக எடுத்துக்கிறது உணவை, சீரான முறையில் எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்றது, நார் சத்தை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரியாக உடல் எடையை குறைப்பாங்கல்ல, அதுதான் வந்து ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு. யாராவது வந்து மாத்திரை கொடுக்கறதுனால உடல் எடை குறைஞ்சிரும், இந்த பவுடர் சாப்பிட்றங்க உடல் எடையை குறைஞ்சிரும் இப்படிலாம் வந்து சொன்னாங்கன்னா அதை தயவுசெய்து நம்பிடாதீங்க. சீரான உடல் பயிற்சி மூலமாக சத்தான உணவுகள் மட்டுமே வந்து தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி பவுடர் மாத்திரையெல்லாம் கொடுத்து உடல் எடையை குறைக்கிறது மூலமாகவும் நிறைய பாதிப்புகளும் வந்து நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால் அதை நம்ம முற்றிலுமாக தவிர்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியெலாம் எடுத்ததா அவன் பித்தனா திரைப்படத்திலிருந்து ஆர் பார்த்தசாரதி அவங்களுடைய இசையில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க சுசிலா, மற்றும் இந்த பாடலுக்காக வரிகள் எழுந்திருக்கிறாங்க ஆத்மநாதன். பாடல் வந்துகிட்டே இருக்குது காற்றலைகளில், கேளுங்கள்.

கணையம் பாதுகாப்பு முறைகள் தான் இன்றைக்கி நம்ம நலந்தரா நிகழ்ச்சியில் வரிசை நம்ம கேட்டுக்கிறோம். நேரம் 1:32 ஆகிட்டுருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம சொல்ல போகிற குறிப்பு என்ன அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவை வந்து கட்டுப்பாடோடு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீரிழிவு நோய் அப்படின்றது வந்து கணையத்தை முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கணையம் பாதிப்புனால தான் நமக்கு நீரிழிவு நோய் வருது. ஏன்னா அங்கேருந்து தானே நமக்கு இன்சுலின் வருது, இன்சுலின் வந்து சுரக்குது. அப்போது அந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கணையம் பாதிக்கப்பட்டால் நமக்கு வரக்கூடிய முக்கியமான நோய் வந்து நீரிழிவு நோய். முறையான உணவை நம்ம வந்து சரிப்படுத்துறது மூலமாக நீரிழிவை வந்து சின்ன வயசுலேயே கட்டுப்படுத்த முடியும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அந்த முறையான மாத்திரைகள் எடுக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து இயல்பாக நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்க முடியும். அதனால் இளையவர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, முறையான உடற்பயிற்சியும் பண்ணி கட்டுப்பாடோடு இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்தா அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் கண்ணதாசன் அவங்களுடைய வரிகளில் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்கள்.

0: கணையம் பான்க்ரியாஸை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் பற்றி தான் நம்ம ஒன்று ஒன்று தெரிஞ்சிட்ருக்குறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அப்படின்றது உடலை நீரேற்றத்தோடு வைக்கிறதோட கணையத்தில் சுரக்கக்கூடிய செரிமான நொதிகளை சரியாக செயல்பட வச்சிட்ருக்குது. குறிப்பாக ஒரு முதிர் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நீர் அருந்துவது அப்படின்றது ஒரு வழிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க. தண்ணீர் தாகம் எடுக்கிறத பொறுத்து கூட நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். ஆனால் முக்கியமாக ஒரு 2.5 லிட்டர் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் லைட்டாக அப்படி மேற்பார்வை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சுய மருந்துகள் சில பேர் வந்து எடுப்பாங்க. அதாவது தங்களுக்கு ஒரு தடவைக்கும் காய்ச்சல் வந்திருக்கும், தலைவலி வந்திருக்கும், அப்போ மருத்துவர் வந்து ஏதாவது ஒரு மருந்தை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பார், அதை வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது, அவங்களே போய் கடையில் வாங்கிட்டு மருத்துவர் சொல்லிட்டாங்க நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத சில மருத்துவர்கள் சில மருந்து கடையில் அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சரி, நீங்களே வந்து மருந்து எடுக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. அதையும் கூட வந்து கணையத்தை வந்து பாதுகாக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சரி சில விஷயங்களை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான மருந்துகளை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். TM சௌந்தரராஜன் மற்றும் BP ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா, கே ஜமுனாராணி இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. காற்றலைகளில் கேளுங்க.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

கணையத்தை சில உணவுகளில் இருக்கக்கூடிய ரசாயனங்களும் வந்து பாதிக்குது. அதை பற்றி தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த சாக்கரின் அப்படின்னு சில கெமிக்கல் வந்து கலப்பாங்க. இது என்ன அப்படின்னா ரசாயன சுவையூட்டி, அதாவது இந்த சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரையோட அளவையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதெல்லாம் வந்து சாக்கரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை வந்து சேர்ப்பாங்க. அது இப்போ அது நீங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வாங்குறீங்க, இதெல்லாம் பதார்த்தங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இல்லை சாக்கரின் கலந்துருக்கா அப்படின்றதையும் ஒரு தடவையும் கேட்டுருங்க. முக்கியமாக பேக்கரியில் நீங்கள் வந்து அடுமனைகள் அங்கே வந்து நீங்கள் வாங்குறப்போ உணவுலாம் வாங்குறீங்கன்னா இதில் சாக்கரின் வந்து கலந்துருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பதப்படுத்தப்பட்ட மீட், அதாவது சில நகரங்களில் பெருவாரியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் வந்து வச்சுருப்பாங்க, அதில் நைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனங்களும் கலக்கிறாங்க. அப்படி இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி என்னென்னா பாக்கெட்டில் எப்போவுமே நமக்கு பின்னாடி தெரியும் எந்தெந்த ரசாயனங்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம், அதை நீங்கள் ஒரு தரைக்கும் வாசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில ரசாயனத்தில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து போட்டிருப்பாங்க. அந்த ட்ரான்ஸ் ஃபேட்டை வந்து என்ன, அதில் ட்ரான்ஸ் ஃபேட் பக்கத்தில் என்னென்ன மாதிரியான எழுத்துக்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ் ஃபேட் இருக்கக்கூடிய பாக்கெட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபேட் அப்படின்ற எழுத்து எழுதிருந்தால் அதையும் வந்து தவிர்த்துருங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க. காற்றலைகளில் புதிய பறவை திரைப்படத்துலேருந்து பி. சுஷீலா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைப்பது கிட்டத்தட்ட வந்தாச்சு. நேரம் 1:51 ஆயிட்டு இருக்குது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கேட்க போகிறோம் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. அதில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா கேட்குறதுக்கு ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சு அதில் நீங்கள் பாடல் கேட்கலாம். 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஒவ்வொருடைய பெயரை நீங்கள் டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லை கிளியராக ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். உங்கள் பாடலை குக்கோ நிகழ்ச்சியில் நீங்கள் காற்று அலைகளில் கேட்கலாம். நலந்தனா நிகழ்ச்சியில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, கணையத்தை பாதுகாக்கக்கூடிய வழிகளில் தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாக நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து நம்மளாமே நேரம் ஒதுக்கி அதை நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா, வெறும் கணையம் மட்டுமே இல்லை, கணையத்தை தாண்டி உடற்பயிற்சி மற்றும் முக்கியமாக நடைப்பயிற்சி பண்ணுறது மூலமாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சீராக செயல்படுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தையும் சீராக்கி இந்த மாதிரியான பயிற்சிகள் நமக்கு நிறைய விஷயங்களை தருது. சின்ன சின்ன யோகாசனங்கள், அதாவது முறையாக நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுத்துட்டு அப்படிங்க பண்ணுங்கள். இணையதளத்தில் சில பேர்லாம் வந்து பார்த்து பண்ணுறாங்க யோகா. இந்த மாதிரியான உடற்பயிற்சி வந்து நீங்கள் யாராவது மேற்பார்வையாளர்களை வச்சுட்டு தான் அவங்க மூலமாக நீங்கள் பண்ணுறதன் மூலமாக அதை சீராக கரெக்டாக அதை பண்ண முடியும். அந்த மாதிரியான யோகாசனங்கள் மூலமாகவும் நம்மளுடைய உடலை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நிறைவான விஷயங்களாக இருக்குது. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க. காற்றலைகளில்
2: பாட்டு தானே? காதலிலே தோன்றியுற்றால் கண்ணி ஒதுக்கி
3: ஆரம்பத்திலே அவசகுணமா? ஐயோ, இதையும் நானே சொல்லிக் கொடுக்குறேன்.

எங்களின் நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்ததாக குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். விருப்ப பாடல் கேட்க வேண்டிய தொலைபேசி எண் 9443360749 என்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய விருப்பப்பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். கொஞ்சம் கிளியராக அனுப்புங்கள்.

நேர்களே, நேரம் 2 மணி 1 நிமிடம் ஆயிடுச்சு. இன்னும் இப்போ கேட்க போகிறீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுத்து அதில் 9443637 94 என்றக்கூடிய அந்த எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர் மற்றும் உங்கள் பெயர் ஊரோட பெயரை நீங்கள் டைப் பண்ணி டெக்ஸ்ட் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம கேட்க போகிறோம். யாருடைய பாடலை கேட்க போகிறோம் அப்படின்னா கண்ணன் மற்றும் ராணி உடையாம்புலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வரப்போகுது. முதல் பாடலாக கேளுங்க அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:07 ஆயிட்டு இருக்கு. குக்கோ வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நேயர்களின் பாடலை கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம 2வது பாடல் கேட்கலாம். கோவில்பட்டியிலிருந்து முத்தமிழ் கேட்டிருக்கிறாங்க, மற்றும் முற்றமிழ் மற்றும் விக்னேஷ் அவங்களுடைய விருப்பாடல் தான் கேட்க போகிறோம். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:13 கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவநாடனூர் மாரி, அவங்களோட விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கோ நேர் விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவன் கோட்டை பாப்பா அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது, பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

நேயர்களை கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய விருப்ப பாடல் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியங்காவூர், இந்திரா, பாக்கியலட்சுமி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. நேர்களே, வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தமிழ்ச்செல்வி ஆறுமுகசாமி இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:42. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கோ நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கீழப்பாவூர் மாலதி, அவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:48. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தாலார் குலம் போர்ஜியா பிரீத்தி பிரான்சிஸ் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து.
2: கிளிகள் அன்பு கதை எழுதுமா திருவிழா மஞ்சக்குளி.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நேர்விருப்ப பாடல்கள். குக்கு நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்கா ஒரு லக்ஷ்மி, ஜானகி, கனக சபாபதி, சரஸ்வதி இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களை நிறைவு பெறுகிறது குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி,
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில்

கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். விருதுநகர் பாப்பாக்குடி ஊராட்சியில் மகளிருக்கு ஆடுகள் வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தனர். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லேவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்மி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மதிய வணக்கங்கள். நேரம் 3:03 ஆயிட்டிருக்குது. இனிமேல் கேட்க போகிறார் நிகழ்ச்சி திரை அருவி. திரை அருவியில் ஒவ்வொரு நாளும் திரை சம்பந்தமான விளையாட்டுகளை நீங்கள் விளையாட்டுருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். நான் மியூசிக்கில் இடையில ஒரு பாடலுக்கு இடையில உள்ள மியூசிக்கை அல்லது பாடலை நான் ப்ளே பண்ணுவேன். அது என்ன பாடல் நீங்கள் கண்டுபிடிச்சாலே மட்டுமே போதும். நிகழ்ச்சியில் நீங்களும் விளையாடுறதுக்கு, திரை அருவி நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அழைக்கலாம். 0462 2562 1132 என்கிற எண்ணிலையும், 0462 2562 1133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பங்களிப்பை திரையரப்பி நிகழ்ச்சியில் கொடுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். நான் பாடலை ப்ளே பண்ண போகிறேன். அது என்ன பாடல் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பரங்குன்றாபுரத்துலேருந்து
1: சார். இல்லை, சரியாக கேட்கல.
2: பரங்குன்றாபுரத்துலேருந்து.
1: அம்மா, உங்க பேருமா?
2: முத்துக்குட்டி.
1: முத்துக்குட்டி பேசுறீங்க. ஆ, இப்போதான் கிளியரா கேக்குது. சரி, உங்களுக்கு நான் ப்ளே பண்ணவா? அந்த சாங் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆ, பண்ணுங்க.
1: லைன்ல இருங்க.

0: என்ன பாட்டு?
1: நூறு வாட்டி பண்ணுங்களேன்.
0: கேட்டீங்களா? சரி, புது பாட்டா பழைய பாட்டா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்த பாட்டு
1: தான்.
0: வரமாட்டேங்குதா? சரி, கேளுங்க. அடுத்த வர நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா கேட்டுக்கலாமா?
1: சரிங்க.
0: நன்றி முத்துக்குட்டி. நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ரேடியோ பக்கத்தில் இருந்து பேசுகிறீங்களா?
2: சார்,
0: வெளியே வந்துட்டீங்களா? இன்னுமே கேட்குதே ரேடியோ பக்கத்துலேருந்து சவுண்டு கெட்டே இருக்குது.
2: சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நல்லா விசாரத்துக்கு நன்றி. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?

0: சார். அருமையாக உடையாமல் பழனி பேசுகிறேன் சார்.
1: உடையாம்புலேருந்து பழனி.
0: ஆமாம் சார்.
1: திருவி நிகழ்ச்சியில் உங்களுக்கு ப்ளே பண்ணிடலாமா சாங் என்னென்னு?
0: சார் கொஞ்சம் நடுத்தர பாட்டாக பாட்டாக சொல்லிடுவேன், புது பாட்டாக தான் இருக்குது சார்.
1: சரி, நடுத்தர பாட்டு ப்ளே பண்ணிடலாம். கேளுங்க. என்ன பாட்டு
0: சார் மனசுலேருக்கு வர முடியா?
1: ஏங்க, நான் வந்து அதில் படத்தோட பேரே வந்துருச்சுங்க அதில். அடுத்த அந்த லைன் தான் வரும், படத்தோட பேர் தான் வரும். என்னது, என்ன பாட்டு?
0: தெரியல.
1: நன்றி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
0: நன்றி சார். நன்றி சார்.
1: நன்றி. ஆக்சுவலாக நான் படத்தோட பேருமே அந்த பிஜிஎம்மோட சேர்த்தா வரும் அப்படி ஒரு பாட்டு தான் ப்ளே பண்ணேன். நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்டிருந்தீங்கன்னா பதில் சொல்ல ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் காற்றலைகளில் வந்துகிட்டே இருக்குது.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட பங்களிக்க போற நேர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
3: என்ன பாட்டுன்னு
2: கண்டுபிடிங்க சரிங்களா?

0: எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்கேயோ கேட்ட மாதிரினா என்ன பாட்டு, என்ன படம்?
1: என்ன பாட்டு சரியா புரியலையே.
0: மறுபடியும் ப்ளே பண்றேன் கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்.
0: என்ன பாட்டு?
1: அருணாச்சலம் படத்தில்.
0: அருணாச்சலம் படம் கரெக்ட். என்ன பாட்டு? நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேர் கண்டுபிடிக்கிறாங்களா கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஆ வணக்கம், பத்மா பேசுறீங்க. ரேடியோல இருந்து தள்ளி இருந்து பேசலாமே. தள்ளிதான் இருக்கீங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர் பத்மா நீங்க? உடையாம்புலி பத்மா. உங்களுக்காக பாட்டு பிளே பண்ணிடலாமா?
2: இதுக்கு முன்ன உள்ள பாட்டு தெரிஞ்சிச்சு, அதான் போட அவங்க சொல்லிட்டாங்க.
0: அவங்க சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? நானும் சொல்ல மாட்டாங்கன்னு
2: நினைச்சேன்.
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி ஓகே, இப்ப நான் ஒண்ணு போடவா? உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்களா பாக்கலாமா?
2: அதே மாதிரி
0: போடுறேன்.

0: என்ன பாட்டு? ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான்.
1: பிரபுதேவா பாட்டா?
0: இல்ல. மறுபடியும் கேக்குறீங்களா?
1: என்ன
0: பாட்டு? என்ன பாட்டு
1: தெரியல, கேட்டிருக்கேன்.
0: ஐயோ அப்படின்ற பாட்டு கிடையாது. சரி, அடுத்த வர நேரில் கண்டுபிடிக்கலாம், பாக்கலாமா? நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நல்லா முயற்சி பண்ணாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நிகழ்ச்சியில் அடுத்த வரக்கூடிய நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் ஒன்று கேட்கலாம். தளபதி திரைப்படத்தில் இருந்து இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றடைகளில் கேளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க திரை அறிவி நிகழ்ச்சி. நேரம் 3:22 ஆகிட்டுருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேச போகிறோம். நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் சார். சார், ரேடியோ அருமுராஜ் பேசுகிறேன்.
1: ஆ, அருமுராஜ் வணக்கம். ரேடியோலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து பேசலாமா ஐயா?
2: ஆ, தள்ளி வந்துட்டேன்.
1: வந்துட்டீங்க. உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணிடலாமா?
2: ம்,
1: என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? பார்க்கலாம். வணக்கம், கேளுங்க.

0: என்ன பாட்டாக இருக்கும்?
1: நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்ல, அந்த பாட்டு.
0: ப்ரிப்பேர் ஆகியே வந்துட்டீங்க போலயே, நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்ட்டு.
1: ஆமா,
0: சூப்பர் சார், நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: நன்றி. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல் இருந்து சுந்தர்.
0: திண்டுக்கல் இருந்து சுந்தர் பேசுறீங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டே இருக்கு சார்.
0: உங்களுக்காக பாட்டு பிளே பண்ணிடலாம். அப்ப
2: கண்டிப்பா சார்,
0: டீயா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது, கேளுங்க. என்ன படம்?
2: என்ன
0: பாட்டு? இல்ல, நான் முதல்ல வர நேருக்கு பிளே பண்ண இப்படிதான் பிளே பண்ண அவன் கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி நான்
2: நினைச்சிட்டேன்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
2: ஓகே சார், ஓகே சார், பை.
0: நன்றி. மியூசிக் ப்ளே பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்கலாம், தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன மாதிரி சாங்ஸ் போட்டாலும் நாங்கள் ப்ளே பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவோட வந்திருக்காங்க நேயர்கள் எல்லாருமே. நேரம் 3:30 ஆகிட்டுருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கூட பேச காத்துட்ருக்கிற நேயர் யார், எந்த சாங்ஸை ப்ளே பண்ணி அவங்க கண்டுபிடிக்க வைக்கலாம் அப்படின்றத கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுகிறேன்.
1: திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுகிறீங்க, இருக்கீங்களா?
2: இருக்கேன்
1: இருக்கேன். என்னத்தை போட்டு அப்படின்ற மாதிரி சலிப்போட வந்திருக்கீங்களே. ஏன், சரி உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணிடலாமா?
2: பண்ணுங்க.
1: சரி பண்ணுங்க. ஏங்க அப்படி சலிப்போட? சரி நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க.

0: நன்றி நன்றி நன்றி. இப்ப உங்களுக்காக பாட்டு பிளே பண்ணிடலாம், கண்டுபிடிக்கிறீங்களா என்ன பாடல்
1: அப்படின்னு?
0: ஓகே பிளே பண்றேன், கண்டுபிடிங்க.

0: கேட்டிங்களா? கரெக்டுங்க, சரியான சாங் தான், கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி, கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம், நான் முருகன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் முருகன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். உங்க நேர்த்தை

0: என்ன படம், என்ன பாட்டு?
1: என்ன
0: படம்? பாட்டு நான் படம் மட்டும் கேட்டா சொல்றீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த மதுரை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: திரையரங்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 3:37 ஆகிட்டுருக்குது. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0462-2256-1132 என்கிற எண்ணுக்கும் 0462-2256-1133 என்கிற எண்ணுக்கும் டயல் பண்ணி நீங்கள் திரையரங்கு நிகழ்ச்சியில் நான் போடுற பாட்டை நீங்கள் கண்டுபிடிக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா உடனே வாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருப்பூர்.
0: நெல்லையிலிருந்து உங்கள் இணைப்பு கொஞ்சம் சரியாக கேட்க மாட்டேங்குது.
1: நெல்லை மாவட்டம் முழஞ்சி கிராமத்தில்
0: சோமு பேசுகிறீங்க. உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணிடலாமா?
1: பண்ணலாம் சார்.
0: கண்டுபிடிக்க ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நான் பாட்டை ப்ளே பண்ணுறேன், கேளுங்கள்.

0: என்ன பாட்டு?
1: அண்ணாத்த படம்.
0: இல்லை இல்லை, அண்ணாத்த இல்லை, இது கொஞ்சம் பழைய படம், 2000 அப்புறம் வந்த படம்.
1: இன்னொரு போடுங்க சார்.
0: போடவா? கேட்குறீங்களா? என்ன பாட்டு? ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம். ஆக இன்ட்ரோலாம் கொடுத்தேன், டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தெரியர்வி நிகழ்ச்சியில் நான் பாட்டு இடையில வர சின்ன சின்ன டான்ஸாவை நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதை அவங்க கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. அப்படியே கண்டுபிடிச்சிட்ருக்கும்போது அடுத்து வர நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நிகழ்ச்சியில் எடுத்ததாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் அடுத்த பாடல் கேட்டலாம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க பா விஜய், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க ஏ ரஹ்மான், சன் யோர் ஆஃப் லிப். காற்றலைகளில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

திரையரவி நிகழ்ச்சியில் நான் ப்ளே பண்ணுற கியூ சாங்ஸ் எல்லாருமே நேர்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ நான் கடைசியாக ஒரு பாடல் ப்ளே பண்ணேன், அந்த பாடலை கேட்குறாங்களா கேட்டு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றது தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கும் சேர்த்து நானும் இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சா உடனே கால் பண்ணுங்கள், திரையரவி நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.

0: இந்த பாட்டு என்ன படம், எந்த திரைப்படத்தில் இந்த பாட்டு இடம்பெற்றது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிருந்தது அப்படின்னா 04625216113 என்கிற எண்ணுக்கும், 04625216113 என்கிற எண்ணுக்கும் டயல் பண்ணி உடனே ஆன்சரை சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வந்தாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் ரேடியோலேருந்து தள்ளி இருந்து பேசுங்க, ரேடியோல இருந்து தள்ளி வந்துருங்க, கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஆரியங்காவூர்ல இருந்து முருகேஸ்வரி. பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: திருப்பி ப்ளே பண்ணுங்க.
0: திருப்பி ப்ளே பண்ணா
1: கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிருவேன்.
0: ஓகே, திருப்பி ப்ளே பண்றேன், கேளுங்க.

0: என்ன படம்?
1: வின்னர் படத்துல உள்ள சாங்.
0: ஏ வின்னரா? இல்ல, நீங்க மியூசிக் டைரக்டரே மாத்திட்டீங்க. அது கிடையாது, இது ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டு.

0: சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாருக்காவது கொடுத்துருங்க.
1: யாருக்காவது கொடுத்துடலாம். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மத்தளம்பாறையிலேருந்து பாலச்சந்திரன்.
1: மத்தளம் பாறையிலேருந்து பாலச்சந்திரன், உங்களுக்கு இந்த பாட்டு ப்ளே பண்ணால் கண்டுபிடிச்சிருவீங்களா?
2: ஆ, டும் டும் படம் தானே.
1: இல்லைங்களே, மறுபடியும் கேட்குறீங்களா?
2: ஆ,
1: மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. டும் டும் கிடையாது.

0: என்ன பாட்டு?
1: பாட்டு ராஜநடை வந்து படிக்கணும்.
0: ஆ அதுதான்.
1: படம் பேர் தெரியல சார்.
0: படம் பேர் தெரியல, ஆனா ஃபர்ஸ்ட் லைன் அது கிடையாது, வேற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 12B படம் இந்த படம். ஓகே, டுவெல்பி படத்தில் தான் இந்த பாட்டு வரும். ஜோதி நிறைஞ்சவ அப்படின்ற பாட்டு தான் இந்த பாட்டு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்டுக்கலாம். வானம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க நா முத்துக்குமார், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா. இசையமைச்சதும் இந்த பாடலுக்கு யுவன் சங்கர் ராஜா தான். காற்றலைகளில் வந்துகிட்டே இருக்குது பாடல், கேளுங்கள்.

0: ஜாயின் பண்ண போகிறோம். நேர் யாரும் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேரி, எங்கேருந்து பேசுகிறீங்க? முக்குடலேருந்து மேரி. உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணால் கண்டுபிடிச்சிருவீங்களா? ரேடியோக்கு பக்கத்துலேருந்து பேசுகிறீங்களா? நீங்கள் தள்ளி வந்துடுங்கண்ணா. வந்துட்டீங்களா? ஓகே, உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணுறேன், கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. என்ன பாட்டு தெரியலையா? பழைய பாட்டுலாம் பழைய பாட்டு கேட்பீங்களா? அந்த மாதிரி இடைக்கால பாட்டு தான் இந்த பாட்டு. ஆமாம். ஓகே, நல்லா முயற்சி பண்ணுங்க. நேர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வானொலி பக்கத்துலேருந்து பேசுனீங்க அப்படின்னா கேட்கும் போது ரொம்பவே எக்கம் அடிக்கும். அதனால் வானொலியிலேருந்து தள்ளி வந்து பேசுகிறீங்க. நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மகாலட்சுமி பேசுகிறீங்க. கடைசியாக ப்ளே பண்ண பாட்டு கேட்டிங்களா? பட்ஜெட் பட்டநாதன்லாம் கிடையாது, பட்ஜெட் பத்மநாபன். பத்மநாபன் அது தப்பு, ஆனால் அந்த மாதிரி ஒரு பேர் தான் வரும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பேர் தான், ஆனால் நீங்கள் சொன்ன பாடல் கிடையாது. என்ன படம்? பிரபு படம் தான் கரெக்டு, அபிராமி நடிச்சிருப்பாங்க. ஆமாம், ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. பட்ஜெட் பத்மநாபன் கிடையாது, அதே மாதிரி ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய இன்னொரு படம். சரி, கடை நிறைவான நேராக வந்திருக்கீங்க. நான் படத்தோட ரெண்டாவது இது சொல்கிறேன், மாதவன் அப்படின்ற பேரில் முடியும். மாதவன் அப்படின்ற பேரில் முடியும். மாதவன் அப்படின்னு முடியும். மிடில் கிளாஸ் மாதவன் அந்த படத்தோட பெயர். நன்றி நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு நேர்த்தியும் நம்ம பேசியாச்சு. நேரம் 3:54. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்குமே ஒரு சூப்பரான நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததான் 4:02 நம்ம கேட்க போகிறோம் பொதிகை தும்பி. அதில் உங்களோட தான் விளையாட போகிறோம் நிகழ்ச்சியில். அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிறதுக்காக பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் உங்கள் பங்களிப்பை தரத்துக்கு 0462-2256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-2256-1133 என்கிற எண்ணுக்கும் டயல் பண்ணி உங்களோட பங்களிப்பை எங்களோட நிகழ்ச்சியில் தாங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, வேலைக்காரன் திரைப்படத்தில் இருந்து.
2: ஹலோ,

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: என்னடா
0: இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
4: நேயர்களே, நிறைவு பெற்றது திரை அறிவி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய வழித்தடத்தில் அரசு நகர பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அவற்றின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி

இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இனிமே கேட்க போகிற நிகழ்ச்சி பொதிகை தும்பி. பொதிகை தும்பியில் உங்களோட பேச ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே விஜய் மற்றும்
2: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
1: வணக்கம் பானுமா.
2: வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
1: ரெண்டு பேரும் ஒன்னா கேட்டிருக்கோம்.
2: ஆமா,
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பரா இருக்கேன்.
1: ப்ரோக்ராம் பண்ண ரெடியா, எனர்ஜியா வந்தீங்க போலயே.
2: ஆமா, ரெடியா இருக்கோம். அதே இதுல அவங்க நேயர்களையும் நம்ம எடுத்துருவோம்
1: எடுத்து
2: ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் கேம்ஸ் இல்லையா?
1: ஆமா, நிச்சயமா ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ தான் போயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில நம்ம நம்பர் சொல்லிடலாம், 04-62-256-1132 என்கிற நம்பர்லையும், 04-62-256-1133 என்கிற நம்பர்லையும் நீங்கள் கால் பண்ணி புதுகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேர்கிட்ட பேசிடலாமா?
2: பேசிடலாம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
3: அன்புக்கு மாலை வணக்கம். எங்கிருந்து அன்பா நேயர்? குற்றாலம் அம்பலவானம்.
1: குற்றாலம் அம்பலவானம் சார், வணக்கம். நீங்க யார்கிட்ட விளையாட ரெடியா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
3: சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு.
1: சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கா இப்போ?
3: எங்க நல்லா இருக்கு? இல்ல,
1: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம். இப்ப யார் கூட விளையாட ரெடியா இருக்கீங்க?
3: ஹலோ, சவுண்ட் கம்மியா இருக்கேனே?
1: இல்ல இல்ல, உங்க போன் கொஞ்சம் செக் பண்ணுங்க. கரெக்டா தான் இருக்குது. யார் கூட விளையாட ரெடியா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: அடி தண்ணி நல்லா விழுது.
1: தண்ணி எவ்வளவு தூரத்துல விழுந்துட்டு இருக்கு?
3: வியாபாரம் நல்லா இருக்கு.
1: குற்றாலத்துல தண்ணி மட்டும் தான் விழுதா?
3: கூட்டம் அதிகமா இருக்கு.
1: எங்க கூட்டம் அதிகமா இருக்கு?
3: சூடா அல்வா ரெடியா இருக்கு.
1: எனக்கு தருவீங்களா?
3: கிச்சன்ல பேர் எழுதலாமே.
1: கண்டிப்பா எழுதலாம். வேற என்ன பேர்லாம் எழுதலாம்?
3: தலைவலிக்கு பா தையல வாங்கி தேய்ச்சேன்.
1: தலைவலி மட்டும் தான் இருக்கா சார்? கால் வலி இருக்குதா?
3: சின்ன பையங்க விளையாட்டு ஜாமான் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க.
1: நீங்களும் விளையாடுவீங்களா சின்ன பசங்களோட?
3: தெங்காட்சிக்கு போயிட்டு வரணும் இப்பதான்
1: சார். ப்ரிப்பேரா வந்திருக்கீங்க, சூப்பரா டஃப் கொடுத்தீங்க.
3: கட்டிக்கிட்டே இருப்பேன்.
1: நிச்சயமா சார், தெரியும். நன்றி நிகழ்ச்சியில்
3: இணைந்து.
1: ஆமா, சூப்பரா.
2: நன்றி. இப்ப நீங்க ஒரு கேள்வி விஜய்க்கு கேட்கணும்ல?
1: ஆஹா, கட் பண்ணி கட் ஆகிடுச்சு. இணைப்பில் சின்ன மாற்றங்கள் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி சார். குற்றாலம் மாமனார் சார் சூப்பராக வந்து விளையாடினாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரு பாயிண்ட்டை கொடுத்துடலாம்.
2: ஓகே,
1: ஓகே,
2: கொடுத்துருவோம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததான் முதல் பாடலையும் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வர நேர்கிட்டையும் பேசிடலாம். நேருக்கு நேர் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: பொதுகை தும்பி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம். 4:12 நம்ம கூட பேச போகிற நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், நான் நெல்லையிலேருந்து கண்ணம்மா பேசுகிறேன்.
0: கண்ணம்மா பேசுகிறீங்க.
1: நலமாக இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததுக்கு மிக்கவே நன்றி. விளையாட ரெடியாக இருக்கீங்களா?
1: ஆ, ரெடியாக இருக்கேன்.
0: உங்களுக்காக கேள்வி கணைகளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: இப்ப கேக்குறேன், கையில் தவளும் பையில் உறங்கும், அது என்ன?
1: பையில் உறங்குமா?
2: ஆமா, பையில் உறங்கும். கையில தவளும்.
1: கையில தவளுமா?
2: கையில் தவளும் பையில் உறங்கும்.
1: கையில் தவளும் பையில் உறங்கும். தூக்கணாங்குருவியா?
0: இல்ல இல்ல, கையில தழுவுமா பையில வந்து உறங்குமா?
1: ஓ, கையில தழுவுமா?
0: ஆமா, கையில் தழுவும் பையில் உறங்கும். வளையல்.
2: பையில் எங்க வளையல் உறங்குது?
0: கழட்டி வச்சு அதில் உறங்க தானே செய்யும்.
2: நீங்க சொல்லுங்க,
0: என்னவா இருக்கும்? ஏதாவது ஏதாவதுதான்.
2: இது வந்து இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது.
0: இது இல்லாம
2: நாம வந்து வளைய முடியாது.
0: வாழவே முடியாதான். அது இல்லாம வாழ்க்கையே நாடி துடுப்பை எப்படி மடிச்சு பையில வைப்பீங்க? எப்படி மடிச்சு பையில வைப்பீங்க? வித்தியாசமான கலையாக இருக்குது. ரொம்ப யோசிக்க வைக்கிறீங்களே, டக்குன்னு சொல்லி.
2: இது வந்து ஆமா, நம்ம எதுக்குனாலும் இது தேவைப்படும்.
0: எதுக்குனாலும் இது தேவைப்படுமா?
2: ஆமா,
0: என்ன
2: கேக்க போறீங்க?
0: இந்த பழமொழிக்கு கடி ஜோக் சொல்லணுமா?
2: ஐயோ,
0: மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு, கடுகு. தெரியலையா?
2: தெரியல.
0: ஊரம்பட்டு இருக்கா? அப்படி என்னங்க ஊரம்பட்டு இருக்குது?
1: பழமொழி
2: அதுக்கு பொருத்தமா இல்ல சொல்லி சொல்லிருக்காங்க.
0: ஆமா,
2: இது ரொம்ப
0: என்னவா இருக்கும்?
1: எங்க இருக்கு? நம்ம வீட்டு வாசல்ல இருக்கு.
0: நம்ம வீட்டு வாசல்ல
1: இருக்கு.
2: செடி கொடிகள்
0: இருக்கிற இடங்கள்லாம்
1: இருக்கு.
0: கடிகாரம். கடிகாரத்துல வரக்கூடிய முள்ளு.
1: வாசல்லையா இருக்கு?
0: சரி சொல்லிருங்க.
2: நீங்க சொல்லிருங்க. உற்பத்தி ஆயிட்டே இருக்குமா?
0: மேடம் முடியல மேடம், நீங்களே சொல்லிருங்க. ஆமா
2: சொல்லுங்க.
0: கொசுவா? ஆ, சூப்பர். கரெக்ட் கரெக்ட். ஒரு கடி சொப்பை சொல்லி உங்களுக்கு.
2: ஆமா,
0: ஓகே மேடம், உங்களுக்கு தான் பாயிண்ட்.
2: உங்களுக்கு தான் மார்க்.
0: உங்களுக்கு தான் மார்க். இப்போ வரைக்கும் நேர்கள் நம்மளை விட 2 பாயிண்ட் ரீடிங்கில்
2: இருக்காங்க.
0: நம்ம 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கோம். ஓகே, நம்ம விடாமுயற்சி எடுத்துகிட்டு வருவோம். ஒரு பாட்டை போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. எதிரும் புதிரும் திரைப்படத்தில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்காங்க வித்யாசாகர். மற்றும் இந்த பாடலுக்காக

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: ஆமாம்.

0: ஷோவில் வந்து சூப்பராகவே நேர்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளை விட ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க. நம்ம இன்னும் பாயிண்ட் சேகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். பெருமாள் புரத்திலிருந்து கோமதி நமச்சிவாயம்.
0: பெருமாள் புரத்திலிருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறீங்க. வணக்கம். நீங்க இப்ப என்னோட தான் வரல.
1: நானும் உங்ககிட்ட ஒரு கடி கதை கேட்கவா இல்ல வேற கேட்கவா?
0: எப்படினாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்றீங்களா?
1: நான் கேட்கவா?
0: கேளுங்க.
1: அந்த ஒரு வயசான பாட்டி படுத்துட்டு அத வந்து காக்கா திருடிட்டு போய் அந்த காக்கா கிட்ட இருந்து நரி கவ்விட்டு போச்சுல.
0: ஆமா.
1: அந்த பாட்டி சுட்ட வடை என்ன வடை? காரணம் என்ன? சும்மா கெஸ் பண்ணி எல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன வடைன்னு சொல்லிட்டு அந்த வடைக்கான காரணத்தை சொல்லணும்.
0: பாட்டி சுட்ட வடை வந்து உளுந்த வடை. ஏன் அப்படின்னா காக்காக்கெல்லாம் நம்ம உளுந்த வடை தான் ஃபேவரட் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த அழகு
2: உளுந்த வடை கீழே உளுந்துல.
1: தப்பு.
2: தப்பு. பாட்டி சுட்ட வடை காக்கா தூக்கிட்டு போகுதுல.
0: அப்ப பருப்பு வடையா சுட்டுச்சு?
1: இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட், ஆன்சர் கரெக்ட், ஆனா ரீசன் தப்பு.
0: அந்த காக்காவோட அழகுல கொத்துறதுக்கு உளுந்த வடை தானே கரெக்டா இருக்கும்?
1: இல்ல இல்ல, இது இல்ல. நான் நினைச்சது இது இல்ல.
0: பாட்டி
1: டைம் போகுது.
0: பாட்டி சுட்ட வடைன்னு சொன்னதுனால அதுல ஏதோ சுட்டுச்சு, அதுல ஏதோ சுட்டுச்சு, அதனால தான் அது உளுந்த வடை நடுவுல இருக்கிற ஓட்டை.
1: இல்ல இல்ல இல்ல.
0: அப்ப எனக்கு அரை பாயிண்ட், நான் பாதி கண்டுபிடிச்சிட்டேன்.
1: இல்ல, நான் உங்களுக்கு அரை மார்க்கு, எனக்கு அரை மார்க்கு.
0: வயசான
1: பாட்டி, பாட்டிக்கு பல்லு கிடையாது, மிச்ச வடைய பாட்டி தான் சாப்பிடும். அப்ப அந்த உளுந்த வடையத்தான் பாட்டியால சாப்பிட முடியும், பருப்பு வடையே சாப்பிட முடியாது. அதனால பாட்டி சுட்ட வடை உளுந்த வடை.
0: பாண்டி சுட்ட வடை உளுந்த வடை. நேர்கள் எல்லாரும் இந்த
1: சூப்பரான
0: எங்களோட விளையாட ரெடியா இருக்கீங்களா? மாத்தி யோசி விளையாட போறோம். சரியா? ஓகே. நேரம் எத்தனை மணி ஆயிட்டு இருக்கு?
1: எப்படி சொல்லணும் பதிலே?
0: அதாவது மாத்தி யோசில நீங்க சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும்.
1: மறுபடியும் எங்க அப்பா சொன்னாங்க எப்பவும் பேசும்போது தமிழ்ல தான் பேசணும்னு.
0: இப்போ நீங்க இங்கிலீஷ்ல தான பேசுனீங்க?
1: எனக்கு எங்க தாத்தானா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கடைக்கெல்லாம் கூட்டி போவாரு.
0: எனக்குன்னு மூணு வாட்டி சொல்லிட்டீங்க, தெரியுதா?
1: அப்படியா?
0: இப்போ அவுட்.
1: இப்போ
0: அவுட்.
1: மூணு வாட்டி சொல்லக்கூடாதா ஒரே வார்த்தை? அது நான் மைண்ட்ல வச்சேன், சொன்னது கேட்கல.
0: இல்ல, நான் உங்களை அவுட் பண்றதுக்காண்டி நீங்க மூணு வாட்டி சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்க, நீங்க அப்படியான்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்க.
1: ஒளி அளவு கரெக்டா கேக்கல போல அப்படின்னு நினைச்சேன்.
0: சரி மேடம், நீங்களே பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றி.
2: நன்றி.
1: இல்ல இல்ல, வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க.
0: நன்றி. நமக்குள்ள
1: நல்லா இருக்கு, ஆனா நீங்க இப்படி எல்லாம் நேயர்களை படுத்த கூடாது.
0: நன்றி மேடம், நன்றி. இளையராஜா அவங்களுடைய இசையில நம்ம மறுபடியும் திரைப்படத்திலிருந்து ரவி பாரதி அவங்களுடைய வரிகளில் எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்க போறோம். காற்றலைகளில் கேளுங்க.

0: டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்திய இலை 1197 கிலோ ஹெட்ஸில் நம்ம கேட்டுட்ருக்கிறோம் பொதுகை தும்பி நிகழ்ச்சி
1: ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸோ.
0: ஆமாம், நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேச காத்துட்ருக்கிற நேயர் யார், அவங்க கூட விளையாட ரெடியாகவே இருக்காங்க பானு மேடம். அதுக்காக நம்ம அவங்களோட லைனை கொடுத்துடலாம். வணக்கம். நல்லா
1: இருக்கும்
0: பீமாமா. பீமா விசஸ் பானுமா, இப்போ அதுதான் இப்போ மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போறீங்க அப்படின்றத பார்க்குறாங்க எல்லாருமே ஆவலோட, கேட்கறதுக்கு ஆவலோட இருக்கோம். ரெடியா இருக்கீங்க?

0: அதாவது நாங்க கேட்கும் போது தோக்கம் அதுதான் இல்ல, வாழ்க்கை ஒரு வட்டம் அதை வாழ்ந்தா காட்டுற மாதிரி நாங்க வந்து வரணும், எங்க அம்மா ஐயாட்ட எல்லாரும் பேசணும்.
1: நம்ம காதுல அது சொல்லுவோம், அது இறந்தா அது என்னன்னு நமக்கு தான் உங்களுக்கு தெரியுமான்னு
2: கேட்க. இது நம்ம வந்து
3: பிறந்தா
1: தொழுகை நேரம் இல்ல வாங்கு, அது எதுக்கு எதனால புக்கோ எதனால சொல்ல தெரியும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்
2: தொழுகை வாங்கா குழந்தை பிறந்த காதுல சொல்றதா? குழந்தை பிறந்தா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படியா? இது எனக்கு தெரியலையே. எனக்கு
1: தெரியும்.
2: ஆமா,
1: எடுத்துட்டு வந்தேன்.
2: ஆ சரி, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியலமா.
1: சொல்லட்டுமா? குழந்தை பிறந்தா நம்ம காதுல வந்து வாங்க சொல்லுவாங்க.
2: ஆமா, வாங்க சொல்லுவாங்க. ஆமா,
1: வாங்க சொல்லுவாங்களா?
2: ஆமா.
1: அப்போ வந்து நேரம் இல்லாத தொழுகை வந்து நேரம் இல்லாத அந்த வாங்குக்கு அப்புறம் இறக்கும் போது வந்து நம்மள வந்து தொழு வைக்கும் போது நெத்தி படாது பூமியில. மித்தனா தொழு போலதான் நெத்தி படாது.
2: ஜனாச தொழுகைதான் வைப்பாங்க.
1: ஜனாச தொழுகை நெத்தி படாது. ஆனா உங்க கேட்டேன்.
2: தொழுக
3: ஒற்றை
2: காலில் ஒய்யாரமாய் ஆடுவான், ஓய்ந்து விட்டால் படுத்து
1: விடுவான்.
3: ஈஸியா
2: கேட்டிருக்கீங்க.
3: அதனால இப்ப நம்ம சூப்பரான ஒரு பாடல் ஒன்னு கேட்க போறோம். மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து நம்ம பாடல் கேட்கலாம். சிற்பி அவங்களுடைய இசையில் பழனி பாரதி அவங்களோட வரிகளில் பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்காங்க சுவர்ணலதா மற்றும் கிருஷ்ணா சந்தர். பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்க.

0: ஓகே, நிகழ்ச்சி போயிட்டே இருக்குது, புதுகை தமிழ்
1: நீங்கள்
0: நிகழ்ச்சியில்.
1: கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ. விஜய், அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுருவோமா?
0: யார் நேயர் அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்,
2: மீனாட்சிபுரத்துலேருந்து யாழினி பேசுகிறேன்.
0: மீனாட்சிபுரத்துலேருந்து யாழினி.
2: யாழினி,
0: யாழினி விளையாட ரெடியாக இருக்கீங்களா?
2: ஆ, ரெடியாக இருக்கீங்க.
0: நீங்கள் ஃபஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கவா?
2: நீங்கள் கேளுங்க.
0: நான் இப்போ வந்து ஒரு பாடலோட வரிகளை இங்கிலீஷில் சொல்லுவேன், அது நீங்கள் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுறீங்களா?
2: சரி.
0: ஒன் அண்ட் ஒன் ஓனரு, அதர்ஸ் ஆர் லேபரு, ஃபேட்டு திங்கர் லூசரு, வின் பண்ணுறவன் இன்டெலிஜென்ட்டு. என்ன பாட்டு
2: என்ன சொல்லுங்க?
0: ஒன் அண்ட் ஒன் ஓனரு, அதர்ஸ் ஆர் லேபரு, ஃபேட்டு திங்கர் லாசரு, வின் பண்ணுறவன் இன்டெலிஜென்ட்டு. என்ன பாட்டு? நான் பாட்டோட டியூனோட படிச்சிங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால தான் நான் ஃபிளாட்டா வாசிச்சேன்.
2: டியூனோட படிங்களேன்.
0: அப்ப எங்களுக்கு பாயிண்ட்
2: கொடுத்துருவேன்.
0: கொடுத்துருவீங்க, சரி ஓகே. ஒன் அண்ட் ஒன்னு ஓனரு, அதர் சாரு லேபரு, ஃபேட்டு திங்கரு லூசரு, வின்னு பண்றவன் இன்டெலிஜென்ட்டு. என்ன பாட்டு?
2: எனக்கு கெஸ் பண்ண முடியல.
0: இப்பவும் கெஸ் பண்ண முடியலையா? ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, அந்த பாட்டு
2: அது.
0: ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், கேளுங்க.
2: எங்க போனாலும் கொடையே நம்ம தூக்கிட்டே போறோம்.
0: எங்க போனாலும் கொடை ஏன் தூக்கிட்டே போறோம்? ஏன்னா கொடை நம்மள தூக்க, கொடை வந்து நம்மள தூக்காதுல்ல, தூக்கலன்னா கீழே விழுந்துரும்.
2: இல்லையே,
0: கொடை ஏன் தூக்கிட்டே போறோம்? கடி ஜோக்கு தானே இது? கடியே தான். தெரியல.
2: சரியா?
0: தெரியல.
2: ஏன்னா கொடையால நடக்க முடியாது, பாவம் இல்லை.
0: நான் விழுந்தோம் நினைச்சேன், மாத்தி கடிச்சிட்டீங்க. சரி ஓகே, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஒரு பாயிண்ட். நன்றி, நன்றி. இணைப்பு

0: தேங்க்யூ. எப்படி ஒன்
1: விஜய்
0: அண்ட் ஒன்று,
1: சூப்பராக பாடினீங்க. ஒன் அண்ட் ஒன் ஓனர்
0: ஒன் அண்ட்
1: நல்லா
0: ஒன்று
1: இருந்தது.
0: ஓனரு அதர் சார் லேபரு.
1: லேபரு
0: ஆமாம், டியூன் போட்டு பாவம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நிகழ்ச்சியில் நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்டு அடுத்து நீங்களும் இதே மாதிரி பாயிண்ட் எடுக்க ரெடியாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது. பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களோட இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். பழனி பாரதி வரிகளில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை பாடியிருக்காங்க டி என் மகாராஜன், சுஜாதா, உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுனந்தா.

0: நேர்களே கேட்டுட்ருக்கீங்க புதுகை தும்பி நிகழ்ச்சியில். நேரம் 4:47 ஆகிட்டாச்சு. உங்களோட விளையாட ரெடியாக இருக்காங்க பானு மேடம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அவனோட வெடியாக காத்துட்ருக்கிறது யாரு அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்கள். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்னது

0: போயிருக்கேன் சித்திர பெண்ணே, அது ஒரு பாட்டு.
1: ஒன்னே
0: தேர் வச்சு வரணும்.
1: பெயர்
0: வச்சு சொல்லணுமா?
2: சொல்லுங்க.
0: ராதா அழைக்கிறாள், காதல் யாகம் இசைக்கிறாள்.
1: ஒண்ணு.
0: அதுக்கப்புறம் நீங்களே மீனா பொண்ணு சொல்லிட்டீங்க.
1: மீனாலே நிறைய பாட்டு இருக்கு.
0: நிறைய இருக்க.
2: நிறைய இருக்கு மேடா.
0: வேற இது
1: மீனா பொண்ணு, மீனா பொண்ணு
0: ஆசியில். அது ஒரு பாட்டு இருக்கா?
1: ரெண்டு.
0: அதுக்கப்புறம் வந்து
1: ராதா காதல் வராதா, ராதா காதல் வராதா. மூணு.
0: அதுக்கப்புறம் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்க, நிறைய இருக்கு.
1: ரோஜா ரோஜா
0: இருக்கு.
1: நாலு.
0: அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சிருந்த.
1: எப்படி அஞ்சு பாயிண்ட்?
0: அதுக்கப்புறம்
1: கேக்கணும். ஆமா.
0: ஆங்கிலத்தில் கூலான எழுத்து எது?
1: எனக்கு தெரியுமே.
2: ஆங்கிலத்துல
1: ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய லெட்டர் என்னது? ABCD எல்லாம் வருதுல்ல.
2: இங்கிலீஷ்லாம் தெரியாது மேடம்.
1: இது வந்து இந்த ரொம்ப வந்து யோசிக்க வேண்டாம்,
0: சடனா சொல்லிடலாம்.
1: ஆமா, ரொம்ப கூலா இருக்கக்கூடிய எழுத்து என்னது?
2: கூலாவா?
1: ஆமா, ஏபிசி. இதான் உங்களுக்கு க்ளூ. ரொம்ப கூலா இருக்க வேண்டிய எழுத்து என்னது? சி. சி இல்லையே.
2: அப்படியே
1: சரி, நாங்க பாயிண்ட் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவா?
2: நன்றி.
1: எப்படியோ பானு மேடம் முயற்சித்து ஒரு பாயிண்ட் வந்து நமக்காக லவுட்டிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் நேர்கள் தான் ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியில நம்ம அடுத்த பாடல் கேட்டுடலாம். ஐ லவ் யூ இந்தியா திரைப்படத்துல இருந்து இளையராஜாவனோட இசையில் வாலி வரிகளில் பாட்டு கேட்க போறோம். பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ண நேர்களுக்கும் சரி, கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம்.
1: ஆமாம்,
0: இன்றைக்கி வந்து வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நேர்களோட அணி தான் வின்னராக இருக்கிறாங்க இல்லையா. நம்மளை விட ஒரு பாயிண்ட் வந்து வின் பண்ணி அவங்க லீடிங்
1: போச்சு இல்லை கேம்ஸோ.
0: ஆமாம், நிச்சயமாக எல்லாருமே அழகாக வந்து தங்களுடைய ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. எல்லாருக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டோம், அவங்க வேணால் ஆன் டைமில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கே நம்ம பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும். நிகழ்ச்சியில் உங்களோட இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன் நான், உங்கள் ஆர்ஜே விஜய். மற்றும்
1: மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: ஓகே, ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ இது ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது. ஒழிக்கவிருக்கும் பாடல் கேட்டுக்கலாம். வீர தாளாட்டு திரைப்படத்திலிருந்து தான் நம்ம நிறைவான பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்கள்.

0: நேயர்களே, நிறைவு பெற்றது புதுகை தும்பி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அதனுடைய செயல்பாடுகளை அரசு முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின்போது அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் வினவியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள், இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இது முதியோருக்கான நிகழ்ச்சி. வாழ்க்கையின் பக்கங்களை நம்ம வந்து திருப்பி பார்க்குற நேரம் இது. முன்னாடியெல்லாம் நிறைய பொழுதுபோக்கிற்கான அம்சங்கள்லாம் வந்து இருக்காது. ஏதாவது திருவிழா இல்லை அந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லை தெருக்கூத்து இந்த மாதிரி யாராவது கலைஞர்கள் வந்து அங்கே ஊரை மகிழ்விக்க சில சிலமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னும் சில வித்தியாசமான நம்பிக்கைகள்லாம் கூட இருந்தது. அதாவது மழை வராத காரணத்தினால மழை ரொம்ப வரல அப்படின்னா அந்த நாடக கலைஞர்கள் அந்த தெருக்கூத்தெல்லாம் அவங்க வந்து கூட்டு வச்சு அங்கே ஏதாவது நாடகம் போட்டாங்கன்னா அந்த நாடகத்தை பார்த்த பிறகு மழை வரும் அப்படின்ற மாதிரியான சித்தாந்தங்கள்லாம் கூட இருந்தது. அப்படி நீங்கள் ரசித்த முதல் முதல்ல ரசித்த அந்த கிராமிய கலைகள் என்னென்ன, ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொம்மலாட்டம், இப்படி ஏகப்பட்டமான ஆட்டம், கரகாட்டம் இப்படிலாம் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த தெருக்கூத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி நீங்கள் முதல் முதல்ல ரசித்த அந்த கிராமிய கலைகள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் அந்த கிராமிய கலைகள், உங்களுக்கு மனதில் பதிந்த அந்த கிராமிய கலைகளில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துறதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 0462-2562-1132 என்கிற எண்லையும், 0462-2562-1133 என்கிற எண்ணுக்கும். நேர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இதுக்கு முன்னாடி காலையில் நடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்திருந்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் மற்ற நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு வழங்கிடலாம். இது முதியோருக்கான நிகழ்ச்சி, ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: இணைப்பில் நலமாக இருக்கிறோம். நன்றி ஐயா. வானொலி வானொலியில இருந்து தள்ளி வந்துருங்க, அந்த சத்தம் தான். இப்ப கேக்குது, சொல்லுங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாடசாமி.
1: மாடசாமி பேசுறீங்க, சொல்லுங்க யா. நீங்க முதல் முதல்ல ரசித்த அந்த கிராமிய கலைகள் என்னது?
2: நையாண்டி மேளம். நையாண்டி மேளம் இருக்கும்.
1: நையாண்டி மேளம் எப்போ, எந்த வயசுல கேட்டீங்க?
2: வில்லுப்பாட்டுல
1: நீங்க கேட்டு ரசிச்ச கதை?
2: ஆமா, வில்லுப்பாட்டு சொல்ல மாட்டோம் கதைன்னா போய் பேசுவோம், கேப்பேன்.
3: முன்னாடி
1: எந்த வயசுல நாடகம் கேட்டிருப்பீங்க?
3: 3 மணி நேரம்
1: ஒரு கலைஞர்கள் வந்து அங்க வந்து நடிச்சு காமிப்பாங்க.
3: 96, 97, 98
1: இந்த மாதிரியான கிராமிய கலைகள் மற்றும் அவங்க ரசித்த அந்த பாரம்பரியமான கலைகளை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பொழுதுபோக்கு அப்படின்றது ரொம்ப, அதற்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றதே அந்த ஒரு இது சொல்லுவாங்கள்ல, அதுவே ரொம்ப கம்மியாக

நம்ம நினச்சா ஒன்று நமக்கு வந்து சினிமா திரையரங்கில் போய் சினிமா பார்க்குறது, அப்படி இல்லைனா இன்னும் சில பேர் நகரங்களில் இருக்கக்கூடியவங்க அந்த பாட்டு கச்சேரி அதெல்லாம் வந்து கேட்பாங்க. இன்னும் கிராமத்தில் தான் இந்த மாதிரியான கொடை விழாக்கள், திருவிழாக்கள் இல்லை வேறு மதம் சார்ந்த திருவிழாக்கள் நடக்கும்போது அங்கே இந்த மாதிரி இசை கச்சேரிகள் அதெல்லாம் வைக்கிறதன் மூலமாக அந்த கிராமிய கலைகள் அழியாமல் நம்ம வந்து காப்பாற்றிட்டுருக்கிறோம். அது மட்டுமே நமக்கு பத்தாது, இன்னும் அதை ரசிக்கிறதுக்கான ரசிகர்களை இன்னும் அதிகமாக்கணும். இன்னும் என்னென்ன கிராமிய கலைகள்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம கேட்கலாம். அதன் மூலமாக நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இன்னும் கிராமிய கலைகள் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். இளையராஜா அவங்களுடைய இசையில் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது. சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன் குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னா, முதல் முதலில் ரசித்த அந்த கிராமிய கலைகள் என்ன அப்படின்றது தான். நையாண்டி மேளத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளுப்பாட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அப்போ உள்ள மேடை நாடகங்கள் அந்த தெருக்கூத்து நாடகங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கூட பேச காத்துட்ருக்கிற நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நலம் விசாரித்ததுக்கு நன்றிங்க ஐயா, சொல்லுங்க.
1: ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு பேசி. இதெல்லாம் ரொம்ப மாசங்களுக்கு பிறகு வந்திருக்கேன் நினைக்கிறேன்.
0: வந்திருக்கீங்க,
1: அதாவது நீங்க சொல்லிருக்கீங்க நல்லதான் இருக்கு. பழைய
0: கலைகள்
1: போன்றவைகள்ல நானும் அதிகமா நான் ரசிச்சது ஒரு நாடகத்தை. எங்க ஊர்ல எல்லாம், எங்க ஊர் பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல குளம் இருக்கு, அது தண்ணி வச்சிச்சுன்னா தரிசு போனாங்க. அது நான் என்ன, எனக்கு இப்ப வயது 67, ஒரு
0: 35 வருஷத்துக்கு
1: முன்னாலெல்லாம் நாடகம் அங்கதான் போடுவாங்க. நீதி சிரித்தது அப்படின்னு ஒரு நாடகம்.
0: நீதி சிரித்தது.
1: ஆமா, அந்த எழுதினவர் அண்ணன் பாலராஜேந்திரன் அவரு கூட இப்ப இருக்காரு. அவர் அண்ணனுக்கு வயசு 80, ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அவர் அந்த அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து அப்ப போட்டாங்க. அது நல்லா இருக்காதா?
0: நீதி சிரித்தது
1: 13-14 வயசு நினைக்கிறேன். நீதி சிரித்தது அந்த ஒரு வசனம், நீதி சிரித்தது பெரியவரே, நீதி சிரித்தது அப்படின்னு. அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம்
0: இருக்குது. அப்ப என்ன, அப்பெல்லாம் ஸ்பீக்கர் அதெல்லாம் வச்சிருப்பாங்களா, இல்ல குழாய்கள் மாதிரி உள்ள அதை வச்சிருப்பாங்களா?
1: ரேடியோ அந்த கும்போடி
0: அது வச்சிருப்பாங்க.
1: அதெல்லாம் எல்லாம் உண்டு. நான் அதெல்லாம் உண்டு. 69, 70 அதெல்லாம் உண்டு. இன்னொன்னு பாருங்க, இந்த சைக்கிள் வந்து 10 நாள் தொடர்ந்து ஒருத்தர் ஓட்டுவாரு, ரெக்கார்டு டான்ஸ் போடுவாங்க. அதான் சைக்கிள் நான் ஸ்டாப்பா ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி.
0: ஓ சரி சரி.
1: ஆமா, 7, 4, 15 எங்க ஊர்ல எல்லாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க சிவகலையில. இப்ப உள்ள சின்ன பையங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு
0: நினைக்கிறேன் நிறைய பேருக்கு.
1: ஒண்ணு போடுவாங்க, அது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ரெக்கார்ட் டான்ஸ்னா ஒரு கோவில் கொடைகள் எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி அந்த சைக்கிள் ரேஸ் பாத்தீங்கன்னா அதுல அதை போடுவாங்க. பாவக்குத்துன்னு ஒண்ணு போடுவாங்க எங்க ஊர்ல வந்து.
0: பாவக்குத்து.
1: ஆமா, பாவக்குத்து. அதாவது ஒரு படம் மாதிரி அந்த ராமாயணத்தையே அதுல காட்டுவாங்க. ஆமா, அது ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது ஒரு மாதிரி விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு
0: பாவைக்கூத்து சொல்றீங்கன்னா பாவக்கூத்தா?
1: அதான் பாவை. அப்ப பாவக்கூத்துன்னு அது வந்து திரைப்படத்துக்கு ஏரல் சிறந்ததுதான் போகணுங்கிற காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் வந்து திரைப்படம் போடுவாங்க. அத உட்கார்ந்து ஊரே போயிடும். குறிப்பிட்ட தனியார் நிறுவனக்காரங்க போடும் போது எல்லாரும் அந்த வேன்ல திரை கட்டி ரீல் போட்டு சும்மா எப்பயோ எங்கேயோ போயிருக்கமா உட்காந்துருப்பாங்க. ஊரே அங்கே இருக்கும்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. நம்ம நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். முதல் பெண் நேயர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் அம்மா,
2: சொல்லுங்க.
0: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததுக்கும் நன்றி. நீங்கள் ரசித்த முதல் கிராமிய கலைகள் அந்த மாதிரி என்ன?
2: நான் தூத்துக்குடியில கப்பராளியம்மங்கோயத்துல இந்த தசரா நடக்கும்லாம்.
0: ஆமா, தசரா நடக்கும்.
2: ஆமா, 9 நாள் அந்த திருவிழா அப்போ தினம், அதாவது நாங்க வந்து ஒரு காமெடி சேர்ந்த வீட்டுல குடியிருந்தோம். அந்த வீட்டுலயே வாடகை கெட்டு இந்த கராட்டக்காரங்க எல்லாம் தங்கி இருந்தாங்க. நான் அவங்க எப்படி அலங்காரம் பண்றாங்க எல்லாம் பாப்பேன். அப்புறம் இந்த தினம் இந்த சப்பரம் வரும்போது கரகாட்டம்

0: நடக்கும் நாடகம் ஒரு வாரம் நடக்கும் நாடகம். அப்ப அதுல வந்து வள்ளி திருமணம்
1: நடக்கும்.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடக்கும். எனக்கு அது ஒண்ணுதான் ஞாபகம்.
1: உங்களுக்கு மனசுல பஞ்சது கரகாட்டம் தான் இல்லையா? கரகாட்டம். சரிங்கம்மா. சரி, நன்றி நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது, அவங்க ரசித்தது அப்படின்றத அவங்க நினைவலைகள் நம்ம போய் கேட்கலாம். நம்ம கூட பகிர்ந்துக்கு அவங்களும் காத்திருக்கிற அதே வேளையில் நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். தர்மா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்கிறாங்க இளையராஜா, மற்றும் இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க SP பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா.

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் முதலில் ரசித்த கிராமிய கலைகள் பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார். ரவிக்கும்போதுதான் மூலையரக்குட்டி சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததற்கும் நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க சார். சார், அதாவது பாம்பாட்டிம்பாங்க.
0: பாம்பாட்டி அது என்னது?
1: பாம்பு குரலி வச்ச.
0: ஓ, பாம்பை வச்சு பண்றதா?
1: அவங்க வந்து ரவுண்டா பெரிய கோடு போட்டு விடுவாங்க. அப்ப எனக்கு 9 வயசு இருக்கும். 2 ரூபாய் எங்க அப்பா கொடுத்திருந்தாங்க. அப்ப ஆடி மாசம் திருவிழா, 3 நாள் எங்க ஊர்ல நல்லா இருக்கும் சார்.
0: 3 நாள்
1: அப்ப அழிஞ்சு அழிஞ்சு ரத்தம் கேக்கிருக்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்படின்னு 2 ரூபாய் இருக்கிற ரூபாய் போடுங்கன்னா 2 ரூபாய் போட்டுட்டேன்.
0: ஆகா, இது இந்த வடிவேல படத்துல காமெடி மாதிரி எல்லாம் இருக்குது.
1: அந்த அந்த காலத்துல நடந்ததுதான் சார். தவிச்சி படத்துல நடந்தது.
0: ஓ, இதெல்லாம் வந்து நடந்திருக்குது. அததான் அவரு படத்துல எடுத்திருக்காரு.
1: ஆமா, உண்மைதான் சார். அதாவது பாம்பாட்டின்னு பயப்படுவோம் நாங்க சின்ன
0: பிள்ளைல.
1: அது குரலி வித்த தானே சார் அது?
0: கிட்டத்தட்ட. ஆமா
1: ஆமா, குரலி வித்த மாதிரிதான் அது. கருப்பு போறைய போட்டு படுக்க விட்டு ரத்தம் கேக்கிறீங்க, ரத்தம் பயந்து இருக்கிற காசு கூட போட்டோம்
0: உங்க மனசுல.
1: ஆமா, எங்களுக்கு ரத்தம் கேக்கிறோம் நாக்கு அறுப்பாங்க அப்படியே. ஆமா, அந்த மாதிரி நாக்கு அறுக்கும்போது எங்களுக்கு பயம் உண்டாயிருது. நல்லா குள்ளாக்கு எல்லாம் வச்சு கையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. அது மறக்க முடியாது சார். முத முத 2 ரூபா போட்டது. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம அந்த இது நாக கண்ணின்னு வச்சிருப்பாங்க. ரொம்ப தலை மட்டும் தெரியும். பெரிய மலைப்பாம்பு மாதிரி வாழ் இருக்கும்.
0: சரி,
1: அந்த மாதிரி கண்ணு அசைக்க வாடி கண்ணு அசைக்கும் போது எங்களுக்கு அதுல ஒரு பயம். இன்னும் கேட்டீங்கன்னா, சீனிமா போடுவாங்க ஒரு 4 பேர் பாக்குற மாதிரி. வாங்க வாங்க சினிமா பாக்க, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஓட்டுவாங்க.
0: கிராமிய கலைகள் வேற ஏதாவது நையாண்டி மேளம் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தது ஞாபகம்?
1: அதுதான் வில்லுப்பாட்டு ரொம்ப விரும்பி.
0: வில்லுப்பாட்டு தான். சரிங்க.
1: நல்லா விடிய விடிய கேட்பாங்க எல்லாரும். எங்க அப்பா முத கொண்டு விடிய விடிய மாயாண்டி கிருவையாலே அது ஒரு அர்த்தமா இருக்கும் அது.
0: நன்றி.
1: அந்த மாதிரி நல்லா அர்த்தமா கொண்டு வாங்க. அது மாதிரி சிலம்பாட்டம் நல்லா சிறப்பா விளையாடுவாங்க.
0: சிலம்பாட்டம்
1: சர்க்கஸ் போடுவாங்க சார்.
0: நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அனைவருக்கும் மாலை நேர வணக்கம்.
0: வணக்கங்கள்.
2: வணக்கம்
0: ஐயா, சொல்லுங்க.
2: நல்லா பாவைக்கூத்து நாடகம் போடுவாங்க.
0: பாவைக்கூத்து?
2: ஆமா. மகாபாரதம் ராமாயணம் போடுவாங்க. சுத்தி திரை வளைஞ்சு உள் சைட்ல ஒரு சின்ன ரூம் மாதிரி வச்சு வெள்ள திரையில பெட்ரோல் பாக்ஸ் வச்சுக்கிட்டு பொம்மையே ஆட்டுவாங்க. ராமர் வரார் ராமர் வரார்ன்ட்டு.
0: பின்னாடி குரல் மட்டும் பின்னாடி கலைஞர் கொடுத்துட்டே இருப்பாரு இல்லையா?
2: ஆமா, பின்னாடி அந்த பொம்மையை ஆட்ட ஆட்ட குரல் கொடுத்துருப்பாங்க. அப்போ 10 பைசா தான் டிக்கெட்டு.
0: கோயில்குடையில அஞ்சு பேர் ஆட்டம் தரையில தூள் பறத்துவாங்க.
2: ஒருத்தர் ராசராசம், 2 பேரு காமெடிக்கு அடிக்க அடிச்சு அடி நடக்கும். சாக்கு வச்சு அடிச்சாப்பா அப்படிம்பாங்க. சாக்கு நீ உள்ள தூக்கி போட்டு அடி அப்படிம்பாங்க. கேலி கிண்டல் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கோயில் உள்ள முளைப்பாரி போடுவாங்க, அது கும்மி அடிப்பாங்க. ஒரு அமல்லியம் தோட்டத்துல பூ எடுக்கிற பூமலர்காரா, ஒரு அமல்லி நாங்கள் வாரம் ஒரு சுடர் மாலதா. ரெண்டு அமல்லியம் தோட்டத்துல பூ எடுக்கிற பூமலர்காரா, ரெண்டாம் மல்லிகை நாங்கள் வாரம் ரெண்டு சோடர் மாலைதா. இப்படி நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். ரொம்ப அருமையா இருக்கும்.

0: கர்ப்பமா இருக்கும்.
1: நன்றிங்க ஐயா, நீங்களும் அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது. எங்களுக்குலாம் அது
0: நன்றி
1: தெரியாது.
0: நன்றி, வணக்கம்.
1: இந்த மாதிரி நிறைய கலைகள், அதாவது பாவை கூத்து அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஒரு பொம்மை இருக்கிற மாதிரியே அதில் குச்சியை வச்சு அதில் வந்து பொம்மை வடிவங்களை வரைஞ்சி அந்த எந்த நாடகம் எந்த கதையை அவங்க வந்து சொல்கிறாங்களோ அந்த கதை மாந்திர இந்தியன் படம் பார்த்துருந்தாங்க, இளைஞர்கள் பார்த்துருந்தாங்கன்னா அதில் கூட அந்த மாதிரியான பாவை கூத்தை வச்சு ஒரு சீன் ஒன்று வந்திருக்கும். அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த பாவை கூத்தில் பின்னாடி கலைஞர் வந்து அந்த பொம்மையை ஆட்டி ஆட்டி ஆட்டி ஆட்டி இது பொம்மலாட்டம் மாதிரியே இன்னும் வந்து அந்த இதில் வச்சு பண்ணுறது. அந்த தசாவதாரம் படத்தில் கூட அந்த பாட்டில் கூட அந்த வந்திருக்கும் அந்த மாதிரியான பாவை கூத்து அப்படின்றது. நிகழ்ச்சியில் எடுத்துதான் நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுடலாம். எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய இசையில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்கிறாங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்லலதா, மற்றும் இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க விவேகா. பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்கள்.

0: முதன் முதலில் ரசித்த மனதில் பதிந்த கிராமிய கலைகள் பற்றி தான் இன்றைக்கி ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் முதியோர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. அந்த வகையில் நேரம் 5:33 நம்ம கூட மற்றும் ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்கு வராங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்,
0: இணைப்பில் இருக்கீங்க? யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பாளையங்கோட்டையிலேருந்து கருப்பசாமி பேசுகிறாங்க.
0: கருப்பசாமி பேசுகிறீங்க, பாளையங்கோட்டை. சொல்லுங்க ஐயா.
1: நாடகம்
0: மாதிரியா? கனிய நாட்டம் நினைக்கிறேன்.
1: திருவிழா நேரம் வந்து ஆடுவாங்க, அது நல்லா இருக்கும்.
0: கனிய நாட்டம் நினைக்கிறேன். அது பேர்
1: கனிய நாட்டம் கிடையாது, இது பொம்பளையில் ரெண்டு பேரும் ஆம்பளை ரெண்டு பேரும் வேஷம் போட்டு.
0: ஓ, சரி சரி சரி.
1: ஆடுவாங்க, நல்லா கூப்பிட்டு ரொம்ப நகைச்சுவா பேசிக்கிட்டு.
0: ஆ, அந்த மாதிரி. ஆ,
1: அது நல்லா இருக்கும்.
0: சரிங்கய்யா, நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: ஆமாம்,
0: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், சங்கரகோயிலிருந்து பேசுறேன்.
0: ஆ, வணக்கம். நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு நன்றியா. சொல்லுங்க.
2: எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க.
0: நிச்சயமாக. நீங்கள் ரசித்த கிராமிய கலைகள், முதல் கிராமிய
2: கலைகள் வந்து வில்லுப்பாட்டு மிக அருமையா இருக்கும்.
0: வில்லுப்பாட்டு
2: வந்து வில்லுப்பாட்டு இந்த அம்மன் கோயில்கள்ல.
0: ஆமா,
2: 2-3 அம்மன் கோயில்கள் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வில்லுப்பாட்டு நடக்கும். அதே மாதிரி இந்த வரகணி ஆட்டம் சொல்லி ஒரு ஆட்டம்.
0: என்ன
2: ஆட்டம்? வரகணி ஆட்டம்.
0: வரகணி ஆட்டம்.
2: ஆமா ஆமா. நம்ம திருவேங்கடத்துல இருந்து முத்துமாரின்னு ஒருத்தர், அவர் கம்யூனிஸ்ட் பேரு. அவர் வந்து அந்த இதை நிகழ்ச்சி நடத்துவாரு. அவர் வந்து அந்த பழங்கால புராண கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவாரு, அந்த வரகணி ஆட்டம். ஆனா நீங்க அத கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பெரும்பாலும் நம்ம தில்லை எங்க மாவட்டத்துல, தென்காசி மாவட்டத்துல சுற்று வட்டாரத்துல அவர் அந்த நிகழ்ச்சியை
0: நடத்துவார். நன்றிங்க ஐயா.
2: வரகணி ஆட்டம்.
0: வரகணி ஆட்டம். நன்றிங்க ஐயா. நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
2: நன்றி
0: நன்றி. இனிப்பில் அடுத்ததாக நம்ம நேயர்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுடலாம். அவள் வருவாளா திரைப்படத்தில் தான் நம்ம அடுத்த பாடலில் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக இசையமைச்சிருக்கிறாங்க எஸ் ஏ ராஜ்குமார், மற்றும் வரிகள் எழுதியிருக்கிறாங்க பழனி பாரதி, மற்றும் இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா.

0: முதன் முதலில் ரசித்த கிராமிய கலைகள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறாங்க முதியோர்கள். ஞாபகம் வருதே, நிகழ்ச்சியில் நிறைய பேர் ரசித்த ஒரு கலையாக இருக்கிறது வந்து பாவைக்கூத்து தான் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சில நேர்கள்கிட்ட நம்ம பேசிடலாம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசி?
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கங்கள். சொல்லுங்க சார், சொல்லுங்க
1: சார். வண்டி விட சார், பஸ் ஸ்டாண்ட் போக எட்டு கோயில் சொல்றேன், 83 84
0: சொல்லுங்க.
1: அப்ப வந்து இந்த கோயில் கூட நடத்துறது வந்து இந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு அவங்கதான் நடத்துவாங்க ஃபுல்லாவே. அப்ப வந்து அதுல வந்து வில்லுப்பாட்டு உண்டு, கிராமிய கலை நிகழ்ச்சி சொல்ல குதிராட்டம் மயிலாட்டம் இதெல்லாம் வந்து அச்சு கொடுத்து வருவாங்க. நைட்டு 7 மணிக்கு
0: மயிலாட்டம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மேலகரத்துல இருந்து ஜெய்குமார் பேசுறேன்
0: சார். வணக்கம், சொல்லுங்க. நீங்கள்
2: மாலை சாயங்காலம் 5:40 எல்லாத்தையும் கடற சொல்லிடுவீங்க.
0: 5:42 கண்டிப்பா எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்.
2: அதாவது இங்க தென்காசியில மாசி திருவிழா நடக்கும் சார். சுத்தி சுத்தி ஒரு 4 ஃபங்க்ஷன் நடக்கும்.
0: சரி,
2: அப்படி ரவுண்ட் அடிச்சே வருவோம். அடிக்கல பார்த்தா சினிமால வந்து உட்காந்துருவோம், விடிய விடிய ஓடிக்கிட்டு இருக்கோம்.
0: 11 மணிக்கு
2: ஸ்டார்ட் பண்ணுவாங்க, காலையில 4 மணிக்கு தான் விடுவாங்க. பையன் தலைவாணி போறவங்க எடுத்து போட்டுதான்
0: போவாங்க. நம்ம கிராமிய கலைகள் பத்தி எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம்.
2: கிராமிய கலைகள்,
0: இந்த நாடகம், தெருக்கூத்து, இந்த பொம்மலாட்டம், நிறைய பேர் வந்து பாவை கூத்து அதெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிடித்தம் இருக்குதா?
2: எனக்கு இந்த வில்லுப்பாட்டு, இந்த மகுடாட்டம் பிடிக்கும் சார்.
0: மகுடாட்டம்,
2: மகுடாட்டம் நல்லா இருக்கு சார்.
0: நாதஸ்வர இசையும் வந்துமே அந்த உரிமை மேளம் இதுமே வந்து மக்களோட மக்களா இணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு கலையாக தான் இன்னும் இருக்குது. இன்னும் நம்ம ஊர்கள், அதுவும் தெற்கத்தி சைடில் இந்த மாதிரியான நையாண்டி மேளமும் சரி, இந்த மகுடம் அப்படின்ற ஒலியும் சரி, அவங்க வந்து அதை அந்த ஸ்வரங்களோட பேர் அதை வந்து ஈஸியாக அவங்க சொல்கிறாங்க. நையாண்டி மேளம் ஒரு மாதிரி அடிப்பாங்க, மகுடமும் அதில் வரக்கூடிய ஒரு வகை தான் இல்லையா. நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான சூப்பரான கிராமிய கலைகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். உங்களுக்கும் அந்த மாதிரியான கலைகள் பற்றி இன்றைக்கி நீங்கள் மனசில் இருந்து அதை ஷேர் பண்ணணும்

நீங்கள் நினச்சிங்கன்னா 04-62-256-11-332 என்கிற எண்ணிலையும், 04-62-256-11-333 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் வந்து பகிரலாம். பாவை கூத்து அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளுப்பாட்டு, இந்த கதை எனக்கு பிடிக்கும், அந்த கதை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான பதிவுகளும் நம்ம கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நம்ம பெரியண்ணா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்கிறாங்க பரணி. மற்றும் இந்த பாடல் கேட்டுக்கலாம். பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து புலமை பித்தன் வரிகளில், மலேசியா வாசுதேவன், ஸ்வர்ணலதா மற்றும் சுரேந்தர் குரலில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கூட பேச காத்துட்ருக்கிற நேயர் யாரு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: பழையப்பட்டிலேருந்து செல்வகணி.
0: பழையப்பட்டிலேருந்து செல்வகணி, சொல்லுங்கள்.
1: ஆ, சொல்லுங்க. மகுடாட்டம் ஐயா, நாராயணத்துலேருந்து. இப்பவும் போன வருஷம் எங்க ஊர் கோயில்கொடைக்கு அது வச்சிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்து பார்த்து நல்லா
0: ரசிச்சோம். மகுடாட்டம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. இன்றும் சில கிராமிய கலைகள் நம்ம திருவிழாக்களில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஜனரஞ்சகமாக நிறைய விஷயங்கள் வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சரி, நிகழ்வுகளும் சரி, அது மட்டும் இல்லாமல் கலைகளும் சரி மங்கி போயிட்டுருது. அதற்கான கலைஞர்களுமே அடுத்தடுத்த தொழிலை பார்த்துட்டு இது பண்ணுறாங்க. இன்னும் சில கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசிகர்களை தங்கள் பக்கம் வைக்கிறதுக்காக சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் வந்து பாட அந்த மாதிரி செட்டாங்க. ஏன்னா சினிமா தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி சில கலைகளை ரசிக்கிறதுக்காக இன்னும் பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போதே இன்னும் நிறைய பூரிப்போடு தான் நம்ம விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா அவங்களுடைய இசையில் புது நெல் புது நாத்து திரைப்படத்திலிருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க முத்துலிங்கம், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க எஸ் ஜானகி. பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்கள்.

நேர்களே, இன்று நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். கிராமிய கலைகளை இன்னும் நிறைய விதத்தில் நம்ம கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிராமிய கலைகளை பற்றி இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே சரி, நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் இளையராஜா, இசையில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். மாநில அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் மட்டுமே கல்லூரிகளின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர முடியும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவா நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தூம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீ.
1: நேர்களுக்கு ஒரு இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 6:03 ஆகிக்கொண்டிருக்கிறது. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்பது போல் அன்பை அன்பால் தான் வெல்ல முடியும்.

நேரம் 6:10. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6. எதுவாக இருந்தாலும் கடந்து பழகினால் சிறிது காலத்தில் நிறைவாகிவிடும்.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:15. வாழ்நாளில் ஒருபோதும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். நேற்று நாம் யார் என்பதோடு நம்மை நாமே ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்வு வளமோடு இருக்கும்.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. தோல்வியே வேண்டாம் என்பவர்களுக்கு வெற்றி எளிதில் கிடைப்பதில்லை. தோல்வியை சந்தித்தவரே வெற்றி பெறுகிறார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள். சேவை செய்திகள் முதலில் ஒரு பாடலுடன் துவக்கலாம். காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. ஹரிஹரன் பவதாரணி பாடியது.

சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி இணைந்து நடத்தும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0. இந்த நிகழ்ச்சி வருகின்ற 27ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. இந்த திட்டம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறை தீர்க்கும் மற்றும் சேவை வழங்கும் தளமாக தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்படும். வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சியானது திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களிலும் வருகின்ற 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் நடைபெற இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகா கடையம் ரோடு இடேகால் மெரிட் தொழில்நுட்ப கல்லூரியிலும், தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் தாலுகா ராஜபாளையம் ரோடு ஸ்ரீ வையாபுரி வித்யா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியிலும், தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் தாலுகா திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி கூட்ட அரங்கில் நடைபெற இருக்கிறது. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அமராவதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 6:43 நிமிடம். சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. சேவை செய்திகள் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்தி, மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழுவானது தனது சுற்றறிக்கை எண் 7 அதாவது இந்த மாதம் 11 முதல் ஹஜ் 2027 புனித பயணம் மேற்கொள்ளவிருக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த ஹஜ் பயணிகளுக்காக சேவையாற்ற மாநில ஹஜ் ஆய்வாளர்களை தற்காலிகமாக சவுதி அரேபியா அனுப்ப ஆன்லைன் விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்காலிகமான பணிக்காலம் தான் இது. இந்த பணிக்காலம் வந்து 2027 ஏப்ரல் 3 முதல் 2027 ஜூன் 25 வரை சுமார் 2 காலமாகும். இதில் வந்து மத்திய மாநில அரசு ஊழியர்கள், துணை இராணுவ படைகளில் பணியாற்றும் தகுதி வாய்ந்த அலுவலர்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மத்திய மாநில அரசின் கீழ் இயங்கும் பொது நிறுவனங்களில் பணியாற்றும் நிரந்தர பணியாளர்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆவார். மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் காலம் பணிக்காலமாகவே கருதப்படும். இந்த பணிக்காக நிகர்நிலை அதாவது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முறை, தகுதி, நியமன முறை ஆகியன மும்பை இந்திய ஹஜ் குழுவின் இணையதள முகவரியான www.hajcommittee.gov.in இந்த இணையதளத்தில் போய் தெரிஞ்சுக்கலாம். நிகர்நிலை அதாவது ஆன்லைன் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு இம்மாதம் 27 அதாவது வருகின்ற வியாழன் கடைசி தேதின்னு சொல்லி

0: இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பினை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சேவை செய்தி கேட்டு இருக்கிறீங்க.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

கேட்ட பாடல் உயிரை திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேரம் 6:51. சேவை செய்திகளில் நிறைவான செய்தி. தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனமாக, அதாவது டேன் ஃபைபர் நெட் சொல்லுவோம் இல்லையா, அங்கே பாரத் நெட் திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் உயர்தர இணைய சேவைகளை வழங்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான தொழில் பங்கீட்டார்களை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. மாநிலத்தில் பாரத் நெட் பணிகள் சுமார் 95% வரை நிறைவடைந்துள்ளன. தமிழ்நாட்டின் 37 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறைந்தது 2 தொழில் பங்கீட்டாளர்களை தேர்வு செய்து தடையில்லா இணைய சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி ஒவ்வொரு மாவட்டமும் வருவாய் உட்கோட்டம் அடிப்படையில் 2 முதல் 6 வட்டங்களை கொண்ட துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தொழில் பங்கீட்டாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர்கள் அதிகபட்சம் 2 மாவட்டங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இந்த மாவட்டங்கள் நிறுவனத்தின் வணிக செயல்பாட்டு பகுதி அமைந்துள்ள மாவட்டம் மற்றும் அல்லது தனிப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரி அமைந்துள்ள மாவட்டமாக இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் தொழில் பங்கீட்டாளர்களின் முக்கிய பொறுப்புகளில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மற்றும் ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினல் பராமரிப்பு, தடையில்லா இணைய சேவை வழங்குதல், ஓஎஃப்சி பராமரிப்பு பணிகள், சேவை தடைகளை காலதாமதமின்றி சரி செய்தல், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் விதிமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் சேவை கிடைப்பு தரத்தை பராமரித்தல் ஆகியவை அடங்கும். விண்ணப்ப பதிவு நடைமுறை டேன் ஃபைபர் நெட் இணையதள போர்ட்டலான www.tanfinet.tn.gov.in. மீண்டும் ஒருமுறை www.tanfinet.tn.gov.in. இந்த இணையதளம் மூலம் நடைபெறும் விண்ணப்பதாரர்கள் அறிவிப்பு மற்றும் தொடர்புடைய ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து தாங்கள் செயல்பட விரும்பும் துணை பிரிவை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு துணை பிரிவுக்கும் 25,000 ரூபாய் விண்ணப்ப பாதுகாப்பு வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். தேர்வு செய்யப்படும் பங்கீட்டாளர்கள் ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் 2,00,000 ரூபாய் பாதுகாப்பு வைப்பு தொகை செலுத்திய பின்னர் டேன் ஃபைபர் நெட் தலைமையகத்தால் பணியாணை வழங்கப்படும். மேற்படி பணிக்கு விண்ணப்பம் செய்வதற்கான அறிவிப்பு இம்மாதம் 12 முதல் டேன் ஃபைபர் நெட் இணையதளத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி மற்றும் திருச்செந்தூர் கோட்டத்தில் விண்ணப்பம் செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தொடர்புக்கு 044-24-96-55-95 என்ற உதவி மைய எண்ணை அழைக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.

0: இசையோடு என்றும்
1: நேரமாலை 6:55 ஆகி கொண்டிருக்கிறது. நேர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று இனியும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டுக்கொள்ளலாம். இன்றிரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் சிலப்பதிகாரம் கூறும் பெண்ணியம் மற்றும் அறநெறிகள், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியே நேர்கள் விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் முனைவர் செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் துளி வழங்குவோர் பாவூர்ச்சத்திரம் அருகே அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் பிஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்குகிறார் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, தொடர்ந்து திரை இசை. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து திரை இசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று, இதில் தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா என்ற தலைப்பில் பேசலாம். காலை 10:02 PWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள். காலை 10:12 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல். நாளை முற்பகல் 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியையில் அவசரத்தில் நாம் பண்ணிய சுவாரஸ்யமான தகவல்கள் தவறுகள், இதை பற்றி பேசலாம். நண்பகல் 1:00 நலம் தானா, இதில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் போது தவிர்க்க வேண்டியவை. 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல். மாலை 3:02 மணித்திருநாடு, நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அஜந்தா குகைகள் பற்றிய தகவல். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, இதில் மல்பெரி சாகுபடி முறைகள் உரை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை இளநிலை ஆய்வாளர் RL டயானா அவர்கள். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிரிட உகந்த நெல் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர்

இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. திருவேங்கடம் அவர்கள். நாளை இரவு 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். நாளை இரவு 9 தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், இதில் இந்தியன் ஐடல் சீசன் 16 நிகழ்ச்சியின் 2 இடத்தை பிடித்த மன்ராஜ் வீர் சிங் அவர்களின் பேட்டி இடம்பெறும். நாளை இரவு 10 சுகமான ராகங்கள். நேர்கள் கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி 1 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டும் சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை பற்றி பார்ப்போம். நிகழ்ச்சியில் முதலாவதாக என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம்.

நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதில் முதல் தகவல் வந்து, உலகின் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை என்றால் அது A23A. இந்த பனிப்பாறை தாங்க உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை. இந்த பனிப்பாறைக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பனிப்பாறை வந்து இப்போ 40 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மறைந்து விட்டது என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பரப்பளவு வந்து 3500 சதுர கிலோமீட்டர், 920 அடி உயரம், 1,00,000 கோடி டன் எடை என்று சொல்லியிருக்கிறாங்க. அண்டார்டிகாவில் ஃபில்ஸ்னர் எனும் பனிப்பாறையிலிருந்து 1986 உடைந்து பிரிந்தது இந்த பனிப்பாறை. 40 ஆண்டுகளாக இதன் நகர்வை விஞ்ஞானிகள் கண்காணித்து வந்தனர். தற்போது செயற்கைக்கோள் பார்வையிலிருந்து முழுவதுமாக மறைந்துவிட்டது இந்த A23A எனும் பனிப்பாறை. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு இணைந்திடலாம். ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேரம் 7:19. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த மேகத்தை பற்றி தாங்க. நம்ம வான்வெளியில் வந்து மேகங்கள் அப்படி மிதந்து போயிட்டு இருக்குல்ல, மிதக்குதுல்ல, அது எப்படி அப்படிங்கிறதான். ஒரு சின்ன பட்டம் பறந்தாலே காற்று இருக்கிற வரைக்கும் தான் மிதக்கும், அதுக்கப்புறமா அது கீழே இறங்கி விழுந்துடும் இல்லையா. ஆனால் அந்த காற்று இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி அந்த மேகங்கள் அப்படி மிதந்தாலும் நிற்கிது, அது எப்படி அப்படிங்கிற

தானே, இது வந்து சூரிய வெப்பத்தால் கடலில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலே செல்கிறதுங்க. இது வந்து வளிமண்டலத்தில் குளிர்ந்த காற்றில் மிதக்கக்கூடிய தூசிகள் மீது நீர்த்துளிகளாக சேர்கிறது. இந்த நுண்ணிய நீர்த்துளிகள், பனித்துளிகள், இவைகளே மேகமாக உருவாகுகிறது. இப்போ காற்றின் அடர்த்தியை விட மேகத்தின் அடர்த்தி குறைவாக இருப்பதால் மேகங்கள் மிதக்கின்றன. நேரம் 7:20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

நேரம் இரவு 7:25. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அறிவியல் தகவலில் நிறைவான தகவல் வந்து, சூரிய குடும்பத்தில் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் பூமி என்பதே ஆகும். பொதுவாக பூமியின் அழிவு என்பது விண்கல் மோதல், காலநிலை மாற்றம் உள்ளிட்டவையால் நிகழும் என கற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பூமியின் அழிவு என்பது மிக மெதுவாக அமைதியாக நிகழக்கூடும். அப்போது பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும், மரம், மலர், புல் கூட அழிஞ்சு போகுங்க, ஆனால் இவை நிகழ இன்னும் 180 கோடி ஆண்டுகள் ஆகும் என அமெரிக்காவின் கொலரடே பவுல்டர் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு தெரியப்படுத்தியிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இரவு 7:30 ஆயிடுச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி வந்தாச்சு. நேர்கள் கடிதம் மூலம் விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். இதில் முதல் பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். முதல்ல யார் யாரெல்லாம் விரும்பியிருக்காங்க இந்த பாடலை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். செய்யார் வட்டம், செருங்காட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன், மதுரவாயல் சரஸ்வதி, கண்ணகி நகர் சென்னை கண்ணகி நகர் ராணிமணிவண்ணன், வில்லிவாக்கம் குபேந்திரன், மதுரை மணிகண்டன் குமரன், கூடப்பாக்கம் சந்தியா, மணிகண்டன், ராஜேந்திரன், தனலட்சுமி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெரியண்ணா.

நேரம் இரவு 7:36. ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க. இந்நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் இருந்து யார் யாரெல்லாம்? தேனியிலிருந்து ராணி, ஸ்வர்ணலதா, முத்துக்குமரன். ஆண்டிப்பட்டியிலிருந்து சிவகுமாரி, பொம்மைய கவுண்டன்பட்டி, தங்கராஜ் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செந்தூர பூவே.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாப்பாக்குடியிலிருந்து கவிஞர் செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி, கல்லணை நடராஜன், சாத்தான்குரத்தில் இருந்து மயில், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆனந்தி.

நேரம் இரவு 7:45 கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் கைத்தறி நகரிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி, தங்கமாயன், ரமேஷ், ஜெயந்தி, மணிமாலா, ரமேஷ், துர்கா, மணிகண்டன், கவிதா, சீனிவாசன், மந்தாகினி, சிவன்யா மற்றும் கிஷோர் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாயாவி.

நேரம் 7:51. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், இவர் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரு விட்டு ஊரு வந்தே.

ஆசை ஏஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடலை கேட்டிருக்கிறாங்க, கயத்தாறிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. கயத்தாறிலிருந்து காந்தி, முனிசாமி, மருது, மணி, மகேஸ்வரி, பிரபு ஆகியோர் கேட்டிருக்கிறாங்க. என்ன பாடல் அப்படின்னா, ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது ஆசை அஞ்சல்.

0: நேர்களே, கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன

தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத்தின் முதல் நாளில் 400-க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், தொழிலாளர் மற்றும் சேவை தொடர்பான வழக்குகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோகிளேவ், அல்ட்ரா சவுண்ட், எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் சிறந்த கன்றுக்குட்டிகள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேக்கா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு

0: நான்கு ரன் மட்டுமே எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Catch the best of blues, jazz, rock, soul, pop and everything in between on your favorite western music show, Music by the Bay.
2: Bang, let me light the count called Mama, I'm so hot to hell and I, yes I am.
1: Tune in every night from 8:05 to 9 p.m. only on FM Rainbow.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:06 ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார், சாரி முத்து. இது இளங்காற்று.

இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. அதில் முதல் தகவல் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது நம்ம பொதுவாக வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த யூபிஎஸ்சியில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கமிஷனராக போஸ்ட்டுக்கு வந்து 80 வேக்கண்ட் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 40 உட்பட்ட நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் கூடுதல் தகவல்களுக்கும் இணையதள அப்ளிகேஷனுக்கு, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் www.upsc.gov.in இந்த இணையதளத்திற்கு சென்று பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் அப்ளிகேஷன் தனியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான இணையதள அப்ளிகேஷன் வந்து www.upsconline.nic.in இந்த இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றிலிருந்து ஓப்பன் ஆகியிருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 11 வரை ஓப்பனில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக வச்சு என்னென்ன தேவைன்னு ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. அசிஸ்டன்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் போஸ்ட் ஒரு 80 போஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க யூபிஎஸ்சியில். ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருது. திருடா திருடி திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

நேரம் 8:17. கேட்டுட்டு இருக்கிறீங்க மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று. வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவலில் அடுத்த தகவலில் வந்து ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டானது காலியாக இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு சுமார் ஒரு 4029 பேர் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் இல்லைங்க, 4029 பேர் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு தேவை அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்குன கல்வி தகுதியாக பிஎஸ்சி இல்லை பிஇ பிடெக்கு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் உள்ள போஸ்டிங் இருக்குது. ஸோ வயது தகுதியாக 18 முதல் 33 வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரியான www.rrbapply.gov.in இதில் போயிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற செப்டம்பர் 13 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலை கேட்டுட்டு வந்தெல்லாம் சுல்லான் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சியில். நேரம் 8:28 ஆகிக்கொண்டிருக்கிறது. வேலை வரும் வேலை, வேலை வாய்ப்பு குறித்த தகவல். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது என்ஐடி திருச்சி அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அங்கே வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனி போஸ்ட்டுக்கு 24 நபர்கள் தேவை என்ற அறிவிப்பை இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏதேனும் டிகிரியோ டிப்ளமோவோ முடித்தவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனி போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான இணையதள முகவரி www.nitt.edu. இந்த இணையதளத்திற்கு போயிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். இதற்கான கடைசி தேதியாக வருகின்ற செப்டம்பர் 2 கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. 24 அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கை என்ஐடி திருச்சிராப்பள்ளியில். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக வருகின்ற செப்டம்பர் 2 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை தட்டி விட்டுருங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து வலிக்கிறது.

ஆனந்தம் அமர்களம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், நம்ம பொதுவாக சொல்லுவோம் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடியது பெல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெல் மங்க இது வந்து மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடியது. இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடில் அப்ரண்டிஸ் பணிக்காக சுமார் 530 பேர் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் போதும். இது போக பிஇ பிடெக்கு டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருந்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பமும் தகுதியும் உள்ளவருங்க இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.bhel.com. மீண்டும் ஒரு முறை www.bhel.com இந்த இணையதளத்தை நாடலாம். உங்களது விண்ணப்பங்களை ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனானது இம்மாதம் 14 தேதியே ஓப்பன் ஆகிடுச்சு. அதனுடைய கடைசி தேதியாக அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 12 தேதி வரை ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ரண்டிஸ் பணிக்காக 530 பேர் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்டில்.

ஆனந்தம் அவர்களை மட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய இலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்றில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹெல்த் சொசைட்டி அப்படி டிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெல்த் சொசைட்டியில் ஒப்பந்த அடிப்படையிலான பல்வேறு பணியிடங்களுக்கான ஆட்கள் சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு காலியாக இருக்கக்கூடிய மொத்த இடங்கள் வந்து 11 தாங்க.

விண்ணப்பதாரர்கள் இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னாடியாகவே தங்களுடைய விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபாலிலோ சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான மாதிரி விண்ணப்ப படிவம் மற்றும் விரிவான விளக்கங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.thoothukudi.nic.in இந்த இணையதளத்தில் போயிட்டிங்கன்னா மாதிரி விண்ணப்ப படிவமும் விரிவான விளக்கங்களும் கிடைக்கும். கல்வி தகுதியாக ஏதேனும் பிஜி டிகிரியோ இல்லை யூஜி டிகிரியோ முடிச்சிருந்தா பண்ணிக்கலாம். அது போக எம்பிபிஎஸ் நர்சிங் டிப்ளமோ டென்த்து முடித்தவங்கள்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களது விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபாலிலோ சென்று சேர வேண்டிய கடைசி நாளாக இம்மாதம் 28ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம். நேரம் 8:42. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் துள்ளுவதோ இளமை.

நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, இன்று இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30க்கு இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் சிலப்பதிகாரம் கூறும் பெண்ணியம் மற்றும் அறநெறிகள் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழுவானது பேராலீகல் வாலண்டியர், அதாவது அதை ஷார்ட்டாக வந்து PLB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராலீகல் வாலண்டியர், இதை தமிழில் துணை சட்ட தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணிக்கு வந்து ஒரு நபர் தேவை என்ற அறிவிப்பை அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 10th முடித்தவங்க ப்ளஸ் ஆங்கிலம் மற்றும் தமிழில் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வருகின்ற, அதாவது இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக தங்களது விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக குறிப்பிடப்பட்ட விண்ணப்ப படிவம், கூடுதல் தகவல்களுக்கு இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரியான www.tenkasi.dcourts.gov.in இந்த இணையதளத்தில் விண்ணப்ப படிவம் இருக்குது, கூடுதல் தகவல்களும் இருக்குங்க. உங்களது விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நேர்ச்சல் அடுத்த பாடல் சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. கேட்டுட்டே இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்.

நேரம் 8:55 ஆயிடுச்சுங்க. இளங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கவிருக்கும் வெள்ளு திரைப்படத்தின் பாடலுடன் நிறைவு பெறுகிறது இளங்காற்று.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இளங்காற்று.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் கேட்கலாம் இடைவிடாத

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இடைவிடாத இசைமாலை.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இடைவிடாத இசைமழை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 9:30 நிமிடம். வணக்கம் நேர்களே.
1: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
1: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.

0: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். கண்ணகி தனது கணவன் கோவலன் கொலையுண்ட போது சோர்ந்து விடாமல் தனது துயரத்தை நீக்கி மதுரை பாண்டிய மன்னனிடம் நேரில் சென்று முறையிட்டு கேள்வி கேட்கும் துணிச்சல் அவளிடம் வெளிப்படுகிறது. இது பெண்களின் ஒடுக்கப்பட்ட நிலையை கடந்து எழுந்த வீரத்தின் வெளிப்பாடாகும். இப்படியாக கண்ணகி தனது கற்பொழுக்கத்தாலும் தூய்மையாலும் தெய்வ நிலை எய்தி பத்தினி பெண் தெய்வமாக போற்றப்படுகிறாள். அன்றிலிருந்து தமிழ் சமூகம் பெண்மையை வழிபடத் தொடங்கியது என்பது சிலப்பதிகாரத்தின் மூலம் வலுப்பெற்றது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்
1: பொய்யிலே

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிலப்பதிகாரம் முழுவதும் கண்ணகியை முன்னிறுத்தி பெண்மையின் பெருமையை நிலைநிறுத்துவதை சிலப்பதிகார காப்பியத்தில் நாம் காண முடிகிறது. சேர நாட்டில் கண்ணகிக்கு கோயில் அமைந்துள்ளது. கற்பு என்பது ஒழுக்கம் மட்டுமல்ல, சீற்றமும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியவள்தான் கண்ணகி என்பதை சிலப்பதிகாரத்தின் மூலம் அறிய முடிகிறது. காப்பியத்திற்கு மட்டுமல்லாமல் காப்பியம் தோன்றிய காலம் முதல் தற்போது வரை பெண்மையின் திறனை எடுத்துரைப்பதற்கு உதாரணமாய் அமைந்தது சிலப்பதிகாரம் என்றால் அது மறுக்க முடியாத உண்மையே ஆகும். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: தம்பி, வீட்டுல ஒரே கூட்டமா இருக்க, எது விசேஷமா?
2: சார், என்ன சார், உங்க வீட்டுல ரொம்ப பரபரப்பா இருக்கு. விஐபி யாராச்சும் வந்திருக்காங்களா?
1: அண்ணே, ரொம்ப பெரிய லைட்டிங் போல ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்களேண்ணே. சீக்கிரமா ஓடி போய் வீட்டுல போய் பாருங்க. முதல்ல
3: என்ன எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? என்னதான் நடக்கு வீட்டுல? இந்தா போறேன் வீட்டுக்கு.

0: ஒவ்வொரு பெண் குழந்தையின் வருகையும் ஒரு தேசத்தின் வளர்ச்சி. பெண் குழந்தைகளை காப்போம், பெண்களை மதிப்போம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியச் சாரலில் சிலப்பதிகாரம் கூறும் பெண்ணியம் மற்றும் அறநெறிகள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக பத்தினி பெண் தெய்வமான கண்ணகியை மட்டுமல்ல மாதவியையும் பெருமையுடன் கூறுகிறது சிலப்பதிகாரம். ஆடற் கலையில் சிறந்து விளங்கிய மாதவி தனது தனித்திறமையால் அரங்கேற்றம் கண்டு தன் விருப்பப்படி வாழும் சுதந்திரத்தை பெற்றுள்ளாள். சிலப்பதிகார காப்பியம் வெறும் இல்லறத்திற்குள் மட்டும் முடங்காமல் பெண்களின் கலைத்திறனையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. இப்படியாக ராஜ தர்பாரில் நடனமாடிய மாதவி தனது சுயேட்சையான முடிவுகளாலும் கலையுணர்வினாலும் தனித்து திகழ்கிறாள். கோவலன் மறைவுக்கு பிறகு உலக இன்பங்களை துறந்து பௌத்த துறவியாகவே மாறினாள் மணிமேகலை. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்.

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அரசனோ நீதிபதியோ தவறு இழைத்தால் சட்டம் கூட மன்னிக்கலாம், ஆனால் அறமோ தப்பியோரை எந்த காலத்திலும் தண்டித்துவிடும் என்ற ஆழமான அறநெறியை சிலப்பதிகாரம் வலியுறுத்துகிறது. தொல்குடி செங்கோல் வளைந்த

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

0: நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.
1: தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாயிரா.
0: நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஓகே முருகன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த ஒரு மெலடி பாடல்னா என்ன பாடல் கேட்கலாம்
2: சார்? எனக்கு பிடித்த மெலடி பாடல் பாத்தீங்கன்னா மணிரத்னம் படத்துல இருந்து காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாக.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க. மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்களில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்கிறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: எனது பாடலை கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் இம்சை அரசன் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம்.
0: சிந்து பூந்தரையிலிருந்து முருகன் சார் சொல்லுங்க,
1: அனைவரும்
0: நலமாக இருக்கிறோம். அதாவது இப்பதான் சாத்தன்குடியிலிருந்து முருகன் வந்தாங்க, நீங்க ரெண்டாவதா ஒரு
1: முருகன்
0: தெரியலையே. சரி சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் முதல்ல ஒரு மெலடி பாடல்.
1: எனது கானம் உன் காதில் விழவில்லையா என்ற பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருக்கிறது நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அலமேலம்மா,
0: சொல்லுங்க. அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன கேட்கு?
1: வந்து மெல்ல திறந்தது கதவுலேருந்து தேடும் கண் பார்வை தவிக்க அந்த பாட்டு வேணும்.
0: ஓகேம்மா, கொடுத்துடலாம். நீங்க கேட்டுட்டு இணைஞ்சிருங்க நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் தொலைபேசி மூலமாக கேட்டு மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதற்கு நீங்கள் செய்யக்கூடியது 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெறலாம். நெல்லை பண்பலையில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். நான் புதுக்குடியிலிருந்து அனுராதா பேசுகிறேன். நல்லா இருக்குங்களா?
1: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்கள் மேடம், என்ன பாடல் வேணும்?

0: இதயம் படத்துல இருந்து ஒட்டு வைத்த ஒரு வட்ட நீலா ஒரு குன்னகையில் என்னை தொட்ட நீலா அந்த பாடல் சார்.
1: ஓகே, கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருக்கீங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். நலம் விசாரிக்கும் நபரின் பெயர் தெரிந்து கொள்ளலாமா?
1: கொள்ளலாம். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: ஓகே, நன்றிங்க. நன்றி.
1: அனைவருக்கும் இனிய திருவோண திருநாள் 26ஆம் தேதி வருகிறது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மெலடி பாடல் நிகழ்ச்சியில் ஒரு
1: கடலோர கவிதைகள், அதுல கொடியிலே மல்லிகை பூ மனசு தேமானே என்கிற பாடல் வேண்டும்.
0: ஓகே, நீங்களே முழுசா பாடிடுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, பாடல் வேணும்ட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கான பாடலை தந்து கொண்டிருக்கிறோம், கேட்டு இணைந்திருங்கள்.

0: மனதை வருடும் கீதங்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நேரம் 11:31. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணை வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இரவு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் தெரிஞ்சுக்கலாமா?
1: அனைவரும்
0: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, அந்த நலத்தோடு சேர்த்து ஒரு மெலடி பாடல்.
1: அது வசந்தராகம் பாட்டல். கண்ணன் என்னவோ கண்டு வா தென்றலே, அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுதா பேசுறேன், உடையாம்புலிருந்து.
0: உடையாம்புலியிலிருந்து சுதா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சலங்கி ஒளி படத்துல இருந்து இது மௌனமான நேரம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6 உடன்

0: மிதமான இரவு வேளையில் உங்கள் உள்ளத்தை சுகமாக வருடிக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள். நேரம் 10:41. நிகழ்ச்சியில் வர இருக்கும் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். இனிய பொழுதினில் இசையரசன் முத்துக்குமார் சார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். உங்கள் அன்புக்கு பாத்திரமான அன்பு நேயர் மரதவான் வீரமணியன்.
0: கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி நின்று பேசுங்களேன், நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசுவோம். நம்ம ரெண்டு பேர் மட்டும், ஆமா நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசினா தான் மத்தவங்களுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஓகே, இன்னும் வரல நீங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல் என்னன்னு சொல்லிருங்க.
1: நன்றி
0: நன்றி. அதாவது மருதகுலத்திலிருந்து வீரபாண்டியன் அவர்கள் கேட்ட பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இனிய இரவில் முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லிக்கலாமா?
2: உள்ளுக்காட்டு வலசையில்
1: முருகேசன் சார். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
2: நல்லவனுக்கு நல்ல
1: ஓகே. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: இனிய கீதங்களாய் செவியோரும் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: தங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனி இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவத்தம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: அண்ணா நகர் முதல் தெரு படத்துல இருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாடல், அந்த பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: தென்காசி மாவட்டம் மாவட்டத்திலிருந்து ஐயப்ப சக்தி செய்கிறேன்.
0: ஐயப்ப சக்திவேல், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: செண்பகமே செண்பகமே படத்திலிருந்து வாசனிலே பூசணி.
0: சரி, கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரிசனி. நலமாக இருக்கிறேன்.
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் சார். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? காக்கி சட்டை படத்திலிருந்து கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு அந்த பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவான பாடலாக கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: rising streak this week. That's all we have in this edition of Market Mantra. Till tomorrow, goodbye.
1: इस कार्यक्रम में विशेषज्ञों द्वारा विचार उनके अपने हैं। आकाशवाणी अपने श्रोताओं को सलाह देता है कि निवेश का निर्णय करने से पहले स्वयं रिसर्च करें या किसी पंजीकृत सलाहकार से राय लें।
2: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
3: நேரம் 11:40 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் அடிமைப்பெண் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுசீலா பாடியது.

வசந்தா வக்கீலாத்து வசந்தா.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்

ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. இப்போது ஒலிவிழா வருவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் மௌனராகம் இது நம்ம ஆள் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இடம்பெறுவது மௌனராகம் படத்திலிருந்து பாடல்கள்.

ராகம்

கண்ணு

0: quite a good start, the team committed mistakes in the final 10 minutes to get knocked out of podium contention. Captain Harmanpreet Singh scored the only goal for India in the 52nd minute from a penalty corner. India's Teresa Jolly and Gayatri Gopichand have etched their names in history by clinching the bronze medal at the BWF Badminton World Championships. They have become only the second Indian women's doubles pair to win a World Championship medal, following in the footsteps of Jola Gutta and Ashwini Ponappa. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10, ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டு. அடுத்த ஒலிவுல வருவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் பாமா விஜயம், எதிரிகள் ஜாக்கிரதை, அதே கண்கள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலிப்பது பாமா விஜயம் படத்திலிருந்து பாடல்கள்.

0: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: One, two, three, four, five, six, seven, eight.

0: வாடகை ரூபா
1: 20 ரூபா
0: இலைக்கு வாங்கினா.

தகஜிதவும் தகஜிதவும்.

0: பக்கம் வந்தா
1: அம்மா முத்தம் தந்தா லல்லா

எத்தனை அழகு இருபது வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே.

0: பார்வை பயரச கோப்பை கனிமொழி வார்த்தை கிளிகளின் பேச்சு
1: பனிமலை பார்வை.

அவளுக்கு துணையா நடந்தாரா? சொடிஜா சொடிஜா சொடிஜா சொன்னவா சொன்னவா சொன்னவா சொடிஜா சொடிஜா சொடிஜா சொன்னவா சொன்னவா சொன்னவா பல பல பல பல பல ராத்திரியிலே தூக்கவில்லையே அப்பா என்றாடா? நான் இருக்கிறேன்.

0: நான் இருக்கிறேன் அச்சமின் அடி அன்றே என்றாத்தா
1: மங்காத்தா அவ இருட்டுல எதை பார்த்தா அடி ஆத்தா மங்காத்தா அவ பயத்துல சத்தம் போட்டா
0: தாத்தர தாத்தர தாத்தர
1: தட்டுமக்க தட்டுமக்க தட்டுமக்க
0: பல பல பல பல பல பொம்பள ஒருத்தி இருந்தாராம் பூதத்தை பார்த்து பயந்தானாம் ஆம்பள ஒருத்தி இருந்தானாம் அவருக்கு துணையா

0: அத்தமவன் தான் அணைச்சிக்கிட்டான் என்ற அவ இருட்டுல எதை பார்த்தா அடி ஆத்தா மங்காத்தா அவ பயத்துல சத்தம் போட்டா
1: தாத்தர தாத்தர தாத்தர
0: அவ பத்து மக்க பத்து மக்க பத்து மக்க
1: பல பல பல பல பல
2: கும்பல ஒருத்தி இருந்தாராம் பூதத்தை பார்த்து பயந்தாராம் ஆம்பள ஒருத்தன் இருந்தாராம் அவருக்கு துணையா

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை பாமா விஜயம், எதிரிகள் ஜாக்கிரதை, அதே கண்கள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சியில் ஆட்டுக்கார அலமேலு, 16 வயது நிலை, அவன் ஒரு சரிதம், சரித்திரம் ஆகிய படங்களில் இருந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக ஆட்டுக்கார அலமேலு படத்திலிருந்து பாடல்கள்.

தொடர்ந்து இக்கனைனா என தொடங்கும் திருப்பதி நாராயணசுவாமி இயற்றியது புஷ்பலதிகாராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கும்மிடிப்பூட்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக சுந்தரமூர்த்தி நாயனார் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.